நேரம் 5:45. 10 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சிகள் அடுத்து நம்மவர் என்ற படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

வணக்கம் அன்பு உள்ளங்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 3 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 24 தேதி, பராபவ வருடம் வைகாசி மாதம் 10 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறள் முதம்

0: மனைவியின் நற்பண்பே இல்லறத்திற்கு நற்புனிதம். நல்ல மக்களை பெறுவதே அதற்கு அணிகலம். குறள் எண் 60, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.
1: மங்களம் என்ப மனை மாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு.
0: மனைவியின் நற்பண்பே இல்லறத்தின் நற்புனிதம். நல்ல மக்களை பெறுவதே அதற்கு அணிகலம். குறள் எண் 60, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளவிலான அமைதி, பாதுகாப்பு, சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறை நிபுணர்கள் மருத்துவர்களுக்கான பயிற்சியுடன் சுகாதார பராமரிப்பிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது.

சூழல் ஒளி வழங்குபவர் முனிவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள். காலை 7 மணிக்கும் 7:30க்கும் வணக்கம் பரணி, 7:25க்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொள்பவர் சாத்தான்குளம் MS மயில் அவர்கள். இன்று காலை 8:02 மற்றும் 8:30க்கு திரையருவி, 8:50க்கு சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02க்கு ஆனந்த பூங்காற்றின் நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. நிதானம் வர அடிப்படை தேவைகள் என்னென்ன? காலை 10:02க்கு மனம் விரும்பிய பல்களை கேட்டு ரசிக்கலாம் மனம் விரும்பதே நிகழ்ச்சியில். பிற்பகல் 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். இன்று பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10க்கும் 12:50க்கும் பின்னல் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. சிநேகிதியே, அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பா சுதந்திரமா? 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமாக்கலுக்கான திட்டம் குறித்த தகவல். 1:10க்கு நலம் தன நிகழ்ச்சியில் ஹீமோக்ளோபின் பெண்களின் உயிர் நாடி. 1:55க்கு நலம் தன நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் சுபாலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15க்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மரவந்தே கடற்கரை குறித்த தகவல். 3:02க்கு குக்கு, மாலை 4:02க்கு புதிய தும்பி, 5:02க்கு அரும்பு மொழிகள், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10க்கும் 6:40க்கும் பக்தி மாலை. இன்றிரவு 7 மணிக்கு திரைசை, 7:10க்கு விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25க்கு நம்மை சுற்றி, 7:30க்கு உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்பவர் முக்குடல் கீதா பிரியதர்ஷினி அவர்கள். 8:05க்கு இளங்காற்று, 9:15க்கு திரையிசை, 9:30க்கு இலக்கிய சாரல், பக்தி இலக்கியங்களில் கனவு. இன்று 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 6:11. காதை ஊடுருவும் காலைப்பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில் இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலர்வன வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாய் TL மகாராஜன் பாடிய பாடல்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள். காத்திருப்பவன் காலத்தை இழக்கிறான், முயற்சிப்பவனே வாழ்க்கையை வெல்லுகிறான். இன்று செய்த உழைப்பு நாளைய வெற்றியை உருவாக்கும். உழைப்பு ஒருபோதும் வீணாகாது, அது உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். நீரமாறுமணி 18 நிமிடம்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் இனி SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 6:25 ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நீ சிந்து பாடிய பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:30 அஸ்வனி தொழில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எம் ஏ உஸ்மான் பாடியது.

அன்புலங்களே, இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாகட்டும். இன்றைய பொழுதுகள் யாவும் உங்களுக்கு இனிமையாகட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகட்டும். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இல் பக்திபாக்களாய் இதுவரை மனம் பரப்பின வணக்கப்போக்கு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35 ஆகாஷ்வாணி தொடர் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாயிகளுக்கு வேளாண்மைக்கு அடுத்தபடியாக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது கால்நடைகளே. அந்த கால்நடைகள் கடுமையான கோடை காலத்தில் கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பது அவசியமாகும். கால்நடைகள் விவசாயிகளுக்கு இரண்டாவது கண். அதை கோடையில் வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாப்பது விவசாயிகளின் பொறுப்பாகும். இந்த காலகட்டத்தில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி திறன், கோழிகளில் முட்டையிடுவது குறையும். சரிவர தீவனம் உட்கொள்ளாத காரணத்தால் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தன்மை குறையும். இதை தடுக்க கால்நடைகளுக்கு ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 தடவை பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீரை கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு சென்றாலும் கூட ஆங்காங்கே மேய்ச்சல் நிலங்களில் குடிநீர் தொட்டிகளை அமைத்து குடிநீரை நிரப்பி குடிப்பதற்கு வைக்க வேண்டும். மாடுகள் குடிக்கும் நீரில் அடர்த்திவனத்தை கலந்து கொடுக்க வேண்டும். வெப்ப அயற்சியை தடுக்க மாட்டு கொட்டகைகளில் மின் விசிறி வைக்க வேண்டும். மேலும் கொட்டகையின் மீதுள்ள வெப்பத்தை குறைக்க நீர் தெளிக்க வேண்டும். எருமை மாடுகளை வெப்ப அயற்சியிலிருந்து மீள குளியல் தொட்டிகளை உருவாக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 3 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் அனுப்ப வேண்டும். கடுமையான வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. ஆடுகளை பொறுத்தவரை வெள்ளாடுகளை விட செம்மறி ஆடுகளில் உடலில் ரோமங்கள் அதிகமாக இருப்பதால் வெப்ப அயற்சியால் பாதிப்பு ஏற்படும். ஆடுகளுக்கு தேவையான சோடியம் பொட்டாசியம் சத்துக்களை கொடுப்பதுடன் தாது உப்பு கட்டிகளையும் கட்டி

0: தூங்கவிட வேண்டும். ஆடுகள் அவ்வப்போது அவற்றை நாக்கால் சுவைத்துக் கொள்ளும். ஒரு ஆடு 8 முதல் 12 லிட்டர் தண்ணீர் தினசரி பருகிடச் செய்ய வேண்டும். கோழிகளால் வெப்ப காலங்களில் அதிகமாக தீவனம் உட்கொள்ள முடியாது. இதனால் கோழிகள் எடை குறையும். முட்டையிடும் திறனும் வெப்ப அயர்ச்சியால் பாதிக்கும். கோழி கூண்டுகளில் காற்றோட்ட வசதி ஏற்படுத்த வேண்டும். கோழி பண்ணையை சுற்றி வெப்ப தாக்குதலை தடுக்க தடுப்பான் அமைக்க வேண்டும். கோழிகளுக்கு பகல் நேரத்தில் தீவனம் வழங்கக்கூடாது. விடியற்காலை இரவு நேரத்தில் வழங்கலாம். குடிநீரில் விட்டமின் சி 10 மில்லிகிராம் கலந்து கொடுக்க வேண்டும். வெப்ப அயர்ச்சியை நீக்க பி காம்ப்ளெக்ஸ், குளுக்கோஸ் போன்றவற்றை கலந்து கொடுக்கலாம். வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காய்கறிகள், முக்கியமாக கொடிவகை காய்கறிகள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்ந்த இலை புற்கள் கொண்டு மண்ணில் மூடாக்கு அமைக்கவும். இவ்வாறு செய்வதால் மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்பட்டு பயிரின் வளர்ச்சி மேம்படும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 72 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: தலைவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 64 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
2: மிளகாய்

குறைந்தபட்சமாக 44 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

நீங்களே உங்கள் நினைவிற்கு இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் முக்கூடல் கீதா பிரியதர்ஷினி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்க இருக்கிறோம். அதனை தொடர்ந்து 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக

0: டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது தீவிரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 200 ரூபா 250 ரூபா தான் விலை போயிட்டு இருக்குது. ஆனால் இதே மார்க்கெட்டில் அவங்க வீட்டு விற்பனை செய்கிறவங்க வந்து 500 ரூபா 600 ரூபா அளவுக்கு விற்பனை பண்ணுறாங்க. நாங்கள் விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. இப்போலாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயித்து விற்பனை செய்கிற மாதிரி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்கள் இப்போ வந்து 1 ஏக்கர் கணக்கில் பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்போ வந்து 10 சென்ட் 5 சென்ட் அதான் விவசாயம் பண்ணுறோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால அரசு இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டாமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்தியா ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது.

கட்டக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாயக் கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:55.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
5: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டிஜிட்டல் யுகத்தில் பசுமை மேலாண்மை, நாம் என்று ஒரு விசித்திரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கையில் இயற்கையின் அருட்கொடையான மண் இருக்கிறது, இன்னொரு கையில் செயற்கையின் உச்சமான கைபேசி இருக்கிறது. நாம் எதை சுவாசிக்கிறோம் என்பதை விட எதை பதிவு செய்கின்றோம் என்பதில் அதிக கவனம் செலுத்தும் காலமாக இது மாறிவிட்டது. ஒரு பொருளை பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறோம். இதையே ஏன் நாம் ஒரு சூழலியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது? இன்று கிரீன் இன்ஃப்ளூயன்சிங் என்று ஒரு புதிய துறை உருவாகியுள்ளது. ஒரு நிறுவனம் தான் செய்த சூழல் காப்பு பணிகளை புகைப்படமாகவோ வீடியோவாகவோ பகிரும்போது அது அந்த நிறுவனத்தின் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. இது ஒரு சிறந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உத்தி. பண்டைய காலத்தில் ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்க முரசறைதல் வழக்கத்தில் இருந்தது. சங்க இலக்கியத்தில் தூதுவிடுதல் என்பது ஒரு கலை. நாரையை தூதுவிடுவது, மேகத்தை தூதுவிடுவது என இயற்கையையே தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இன்று சமூக வலைதளங்களில் சூழல் பற்றி பேசுபவர்கள் ஒரு தூதுவர்கள் போலத்தான். அவர்கள் பகிரும் தகவல் உண்மையானதாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருக்க வேண்டும். வதந்திகளை பரப்புவது டிஜிட்டல் குப்பையை உருவாக்குவதற்கு சமம். நேர்களே, நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இணையம் என்பது காற்றில் இயங்குவது அல்ல. நாம் அனுப்பும் ஒவ்வொரு மின்னஞ்சலும்

நாம் பார்க்கும் ஒவ்வொரு வீடியோவும் எங்கோ ஒரு நாட்டில் உள்ள டேட்டா சென்டர் எனும் கணினி மையத்தில் சேமிக்கப்படுகிறது. அந்த மையங்கள் இயங்கவும் அவற்றை குளிர்விக்கவும் மிகப்பெரிய அளவில் மின்சாரம் தேவைப்படுகிறது. இணைய பயன்பாட்டினால் வெளிவரும் கார்பன் அளவு ஒட்டுமொத்த விமான போக்குவரத்து துறை வெளியேற்றும் கார்பன் அளவிற்கு சமமானது, சுமார் 2% முதல் 4% வரை. புதிய புதிய மாடல் போன்களை வாங்குவதால் உருவாகும் மின்னணு கழிவுகள் ஆண்டொன்றுக்கு 50 மில்லியன் டன்னை கடக்கின்றன. டிஜிட்டல் சிக்கனம் என்பது சூழல் மேலாண்மையின் ஒரு பகுதிதான். சென்னையின் 800 சதுப்பு நிலத்தை காக்க சமூக வலைதளத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. மக்கள் குப்பையாக இருக்கும் இடங்களை சுத்தம் செய்து முன்பு மற்றும் பின்பு என்று புகைப்படங்களை பகிர்ந்தது உலகளாவிய ஒரு இயக்கமாக மாறியது. நமது திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்ய இளைஞர்கள் குழுவாக சேர்வதற்கு சமூக வலைதளங்கள் ஒரு பெரிய அளவில் உதவுகின்றன. வணிக நிறுவனங்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது கிரீன் பிராண்டிங்கில் கவனமாக இருக்க வேண்டும். வெறும் விளம்பர

0: 4% வரை. புதிய புதிய மாடல் போன்களை வாங்குவதால் உருவாகும் மின்னணு கழிவுகள் ஆண்டொன்றுக்கு 50 மில்லியன் டன்னை கடக்கின்றன. டிஜிட்டல் சிக்கனம் என்பது சூழல் மேலாண்மையின் ஒரு பகுதிதான். சென்னையின் 800 சதுப்பு நிலத்தை காக்க சமூக வலைதளத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. மக்கள் குப்பையாக இருக்கும் இடங்களை சுத்தம் செய்து முன்பு மற்றும் பின்பு என்று புகைப்படங்களை பகிர்ந்தது உலகளாவிய ஒரு இயக்கமாக மாறியது. நமது திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்ய இளைஞர்கள் குழுவாக சேர்வதற்கு சமூக வலைதளங்கள் ஒரு பெரிய அளவில் உதவுகின்றன. வணிக நிறுவனங்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது கிரீன் பிராண்டிங்கில் கவனமாக இருக்க வேண்டும். வெறும் விளம்பரத்திற்காக மட்டும் மரக்கன்று நடுவதை பகிராமல் அதன் பராமரிப்பையும் பதிவிட வேண்டும். வாடிக்கையாளருக்கு டிஜிட்டல் ரசீதுகளை வழங்குவதன் மூலம் காகித பயன்பாட்டை குறைக்கலாம். இன்று பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பொருளின் உற்பத்தி முதல் அதன் விற்பனை வரை சுற்றுச்சூழல் விதிகள் மீறப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறார்கள். ஒரு தனி மனிதராக நாம் என்ன செய்யலாம்? உங்களுக்கு தேவையில்லாத விளம்பர மின்னஞ்சல்களை, அதாவது ஸ்பேம் மற்றும் ப்ரமோஷனல் மெயில்களை ரத்து செய்யுங்கள். இது டேட்டா சென்டர்களின் பழுவை குறைக்கும். சூழல் குறித்த ஒரு செய்தியை பகிரும் முன் அதன் உண்மைத்தன்மையை ஆராயுங்கள். இயற்கையை ரசிப்பதை பதிவிடுவதோடு நிறுத்தாமல் அதை பாதுகாக்கும் வழிமுறைகளையும் பகிருங்கள். நேர்களே, உங்கள் கேமரா லென்ஸ் வழியாக அல்லாமல் உங்கள் கண்கள் வழியாக இந்த உலகத்தின் அழகை ரசியுங்கள். இந்த சூழல் சிந்தனை உங்கள் மனங்களில் ஒரு விதையாக விழுந்திருக்கும் என நம்புகிறேன். அந்த விதையை சமூக வலைதளங்கள் மூலம் ஒரு விருட்சமாக மாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.

0: அன்பான கலைப்பொழுதில் தூளான அகாஷ்வணி தொழில் விழி வானொலி நிலையத்தில் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிற அன்ப சகோதரர்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் இனிய நண்பர்களுக்கும் பாசத்தொழிகளுக்கும் இனந்தருமை சுட்டி செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது
1: ஒரு புன்னகை பூவே.
0: நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

இன்றைய தமிழ் அமைதி நிகழ்ச்சியில் எட்டு தொகை நூல்களுடைய பெயர் காரணங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். சங்க இலக்கியங்களில் ஒன்று எட்டு தொகை, எட்டு நூல்களுடைய தொகுப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல பல புலவர்கள் பாடிய பாடல்களை ஒரு சேர தொகுத்ததுனால தான் இதுக்கு தொகைனே பேர் வந்துச்சு. அப்படி எட்டு நூல்கள் இருக்கிறதுனால எட்டு தொகை அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த எட்டு தொகை நூல்கள் எல்லாம் என்ன, அந்த நூலுக்கு அந்த பெயர் வர காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல எட்டு தொகை நூல்கள்லாம் என்ன, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த எட்டு நூல்களையும் சொல்லக்கூடிய ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தாரியத்தும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்னு எட்டு நூல்களையும் வரிசையை சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒன்று உண்டு. இதில் தலைவன் தலைவனுடைய காதல் வாழ்க்கையை சொல்லக்கூடியதை அகப்பொருள் பற்றிய நூல்கள்னு சொல்லுவோம். எட்டு தொகை நூலில் ஐந்து நூல் அகப்பொருள் பற்றியது. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அதுக்கப்புறமா மன்னனுடைய வீரம், புகழ், கொடை, இதையெல்லாம் சொன்னால் புறச்செய்திகள், புறப்பொருள் பற்றியதுன்னு சொல்லுவோம். எட்டு தொகை நூல்களில் ரெண்டு நூல் புறப்பொருள் பற்றியது, புறநானூறும் பதிற்று பத்தும். அகமும் புறமும் கலந்த நூல், தலைவன் தலைவியினுடைய காதல் வாழ்க்கையும் சொல்லி மன்னனுடைய வீரம், பெருமை, புகழ் இதெல்லாமே கலந்து, அகச்செய்திகளும் புறச்செய்திகளும் கலந்து வந்தால் அது அகமும் புறமும் கலந்த நூல். அப்படி எட்டு தொகையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் பரிபாடல். இனி நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, இதுக்கெல்லாம் அந்த பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்ல வரேன். நற்றினை, நல்ல திணை. நல்ல அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு, மேன்மையை குறிக்கக்கூடியது. நல் அப்படிங்கிற அடைமொழியும் அகப்பொருள் ஒழுக்கத்தை சுட்டக்கூடிய திணை அப்படிங்கிற பெயரும் சேர்ந்து நற்றினை அப்படின்னு இதுக்கு பெயர் வந்தது. ஐந்திணை வாழ்வியலை அழகாகவும் உயர்வாகவும் எடுத்துரைக்கும் பாடல்களை கொண்டதுனால நல் திணை, நற்றினை அப்படின்னு இந்த நூல் பெயர் பெற்றது. அடுத்ததான் சொல்லணும் அப்படின்னா குறுந்தொகை. குறுகிய அடிகளை உடைய பாடல்களால் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. குறுந்தொகை குறுகிய தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களுடைய தொகுப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு குறுந்தொகை அப்படின்னு பேர் வந்துச்சு. காதல் உணர்வு பாடல்கள் ரொம்ப ரொம்ப ஆழமாக யாரை கேட்டாலும் ஓமையாக எடுத்து எங்கே வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் இந்த குறுந்தொகை நூல். அடுத்ததான் ஐங்குறு நூறு. இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐந்து குறு நூறு அப்படின்னு. ஆமாம், ஐந்து திணைகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து திணைகளை பற்றியும் சொல்லக்கூடிய நூறு நூறு பாடல்களாக ஐநூறு பாடல்களை கொண்டது தான் இந்த ஐங்குறு நூறு. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா ஐந்து திணைகளையும் ஐந்து புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. மருதத்தை ஓரம் போகியார், நெய்தலை அம்மூவனார், குறிஞ்சிய கபிலர், பாலைய ஓதலாந்தையார், முல்லைய பேயனார், இப்படி ஐந்து திணைகளையும் ஐந்து புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதனால் ஐங்குறு நூறு அப்படின்னு இந்த நூலுக்கு பெயர் வந்திருக்குது. அடுத்ததாக கலித்தொகை. இது கலிப்பா அப்படிங்கிற பா வகையில் எழுதப்பட்ட நூல்களுடைய தொகுப்பாக இருக்குது. ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஐங்குறு நூல் மாதிரி தான். ஆனால் இங்கே குறிஞ்சியை பாடினது கபிலர் தான். ஆனால் மருதத்தை மருத நீல நாகனார் பாடியிருக்கிறாரு, முல்லைய நல்லூர் திறன் பாடியிருக்கிறாரு, நெய்தலை நல்லந்துவனார் பாடியிருக்கிறாரு, பாலைய பெருங்கடுங்கோ பாடியிருக்கிறாரு. அகநானூறு. இந்த நூல் பேரை சொன்னவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், அகம் நானூறு அப்படின்ற நான்கு நூறு. அகப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டதனால இதுக்கு அகநானூறு அப்படின்னு பேர் வந்துச்சு. இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒற்றைப்படை எண்களாக வந்தால் அது பாலை திணைக்குரிய பாடல், ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்படின்னு. நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு அப்படின்னு நான்கு நான்குன்னு வந்துச்சுன்னா அது முல்லை திணைக்குரிய பாடல். ஆறு பதினாறு முப்பத்தாறு அப்படி ஆறு ஆறாக வந்துச்சுன்னா அது மருத திணைக்குரிய பாடல். இரண்டே எட்டு அப்படின்னு இரண்டே எட்டு இறுதியாக கொண்டு முடிஞ்சால் குறிஞ்சி திணைக்குரியது. பத்து இருபது அப்படின்னு வந்துச்சுன்னா அது நெய்தல் திணைக்குரியது. அகம் நானூறு, அதான் அகநானூறு. அகப்பொருளை பற்றிய நானூறு பால்களை கொண்டதுனால அகநானூறுன்னு பேர் வந்திருக்குது. அடுத்ததா பதிற்று பத்து. பத்து பத்து பாடல்களால் அமைந்த தொகுப்பு தான் பதிற்று பத்துன்னு சொல்கிறாங்க. எல்லா இலக்கியங்களையும் மூன்று மன்னர்கள், அதாவது சேரச்சோழ பாண்டியர்கள் எல்லாருடைய சிறப்பும் அதில் வரும். ஆனால் இந்த பதிற்று பத்தோட சிறப்பு முழுக்க முழுக்க சேர மன்னர்களை மட்டும்தான் பாடியிருக்குது. இந்த நூலோட முதல் பத்தும் பத்தாம் பத்தும் நமக்கு கிடைக்கல, எட்டு பத்து தான் கிடைச்சிருக்குது. ஸோ ஒவ்வொரு பத்துமே சேர மன்னர்களை புகழ்ந்து பாடக்கூடியதாக இருக்குது.

ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பண்பலை 102.6 இன்றைய காலை நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின வந்தாச்சு. நே 7:02 ஆயாச்சு. 8 வரைக்கும் ஜாலிக்கிட்டு ரசிக்க போகிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியின் துவக்கமாய்

0: புறம் 400 அப்படி சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புறப்பொருள் பற்றிய 400 பாக்களை கொண்டதுனால தான் இதுக்கு புற 400 அப்படின்னு பெயர் வந்திருக்குது. பரிபாடல், பரிங்கிறது ஒரு இசை, இசையை வந்து சொல்லக்கூடிய இசைப்பாடலாக பாடக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறதுனால இதுக்கு பரிபாடல் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. தமிழில் இசைத்தமிழ் நூலாகவும் இந்த பரிபாடலை நாம் சொல்லலாம். மக்களே, இதுவரைக்கும் இன்றைய தமிழே அமுதே நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு 8 தொகை நூல்களுடைய பெயர் காரணங்களை சொல்ல கேட்டீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல். அதற்கு முன்பாக
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: பாடல் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல், கோழி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து அணிஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1

உணவல்களை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 7:13 கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி. மக்களை நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில சாத்தான்குளம் எம் எஸ் மயில் அவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. காலை 8:02 8:30 திரையறிவு நிகழ்ச்சி நீங்க கேட்கலாம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

0: இன்னும் சில நொடிகளை கேட்க இருக்கிறோம். 7:15 தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இணைந்தர்கள் பண்பலை 102.6.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும், இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவர் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக

0: மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வே ரெயின் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2025 சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோர பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கு வங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்கு வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை 1 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் April 8 முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும் நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த December அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில்

சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி தொழில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 7:25.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
7: சரி சரி,
1: நேர்கள் இப்பொழுது கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சாத்தான்குளம் MS மயில் அவர்கள். வணக்கம்.
8: வணக்கம்.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம்.
8: நன்றி நன்றி.
1: வானொலியுடனான உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
8: எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வானொலி கேட்டுட்டு இருக்கேன். அப்பெல்லாம் இந்த வாழ்வு சீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல இருந்தே நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரி.
8: அப்பெல்லாம் செய்திகள், உழவர் உலகம், ஒளிச்சித்திரம் நாடகம்லாம் ரொம்ப போடுவாங்க. சென்னை வானொலி நிலையத்திலிருந்து ஒளிச்சித்திரம்லாம் ஒளிபரப்பாகும். மதியம் 3 மணிக்கெல்லாம் அது போடுவாங்க. அதை கேட்கறதுக்காகவே ரொம்ப காத்து கிடக்கும். இப்போ நாடகம் அதிகமாக இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை. மதிய தேசபக்தி பாடல்கள், ஏழை காலத்து டெல்லியிலிருந்து செய்திகள், சரோஜ் நாராயண சுவாமி அப்படின்னு ஒரு செய்தி வாசிப்பாளர் அழகாக பேசுவாங்க. 6:30 மாநில செய்திகள் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பயனுள்ள, மக்களுக்கு பயனுள்ள செய்திகளாகவே இருந்தது. இப்பவும் செய்திகள் எல்லாம் இருக்கு. எப்பவும் ஆயிட்டு பண்பலையான பறவு. அப்போ இந்த சென்னை வானொலியிலிருந்து உங்கள் விருப்பம் உங்களுக்கு கடிதம் ரொம்ப எழுதுவேன். அப்போலாம் போன் மூலம் பாட்டு கேட்கறது கிடையாதுல்ல, ரொம்ப கடிதம் ரொம்ப வாசிப்பாரு. ஜெயம் கொண்டான் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் இருந்தார், ரொம்ப வேகமாக வாசிப்பாரு. அவரு சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு, நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வேகமாக வாசிப்பாரு. அப்போலாம் போன்ல பாட்டு கேட்கற கிடையாது, கடிதங்கள்லாம் ரொம்ப குமிஞ்சு கிடக்கும், வேகமாக வாசிப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். இன்று வரைக்கும் நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இதில் ரொம்ப பயன் அடைஞ்சதுன்னா வானொலி நண்பர்கள் எனக்கு கிடைச்சது. ஏகப்பட்ட நண்பர்கள்

0: நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டா இதை எனக்கு தெரியாது. இப்படி வானொலிகளை தொடர்பு கொண்டதுனால வானொலி நண்பர்கள் எனக்கு ரொம்ப, நம்ம உயிருக்கு உயிரான நண்பர்கள்லாம் எனக்கு கிடைச்சாங்க. வேற என்ன
1: அருமை அருமை ஐயா, உங்களுடைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியினால் உங்களால் வாழ்க்கையில் அடைந்த பயன்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதனுடைய பயணம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோடையே இணைஞ்சிருந்தது அப்படின்னு அருமையாக சொன்னீங்க. சின்ன வயசுலேருந்தே கேட்குறதா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
0: இந்த வானொலி 90 என்னை அழைத்து பேட்டி கண்டதுக்கு ரொம்ப மிகவும் நன்றி.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. மக்கள் இதுவரைக்கும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாங்க சாத்தான்குளம் MS மயில் அவர்கள். ஆகாஷ்வாணியினுடைய உங்களோட பயணம் இன்னும் இனிதாக தொடரட்டும்.

இசையால் இதே மரபம் ஆகாஷ்வாணி திரளில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.7 மணி 33 நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. முளைப்பாறை எடுக்க எளிதில் மக்கக்கூடிய தொட்டிகளை பயன்படுத்தி நீர்நிலையை சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்னு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. கோயில் திருவிழா கொண்டாட்டங்கள் வழிபாட்டோட ஒரு பகுதியாக முளைப்பாறை எடுத்தல் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் ஒரு மரபாக பின்பற்றப்பட்டு வருது. இதனுடைய முக்கிய நோக்கமே விதைகளுடைய வீரியத்தை கண்டறிஞ்சு அதன் மூலமாக விவசாயத்தில் அறுவடையை அதிகரிக்கிறது தான். இப்படி முளைப்பாறையில் வளர்க்கப்பட்ட நாற்றுகள் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படுறது வழக்கம். இதன் மூலமாக ஆற்று நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த நாற்றுகள் உணவாகவும் உபயோகப்படுது. ஆனால் அந்த நாற்றுகளை பதிவு செய்யப்பட்ட சுட்ட முதலாளான தொட்டிகள் பயன்படுத்தப்பட்டு அந்த தொட்டிகளும் நீர்நிலைகளில் அப்படியே போடப்பட்டு வருது. இந்த தொட்டிகள் நீரில் கரையாமல் அப்படியே ஆற்றுப்படுகைகளில் விழுந்து உடையிறதுனால ஆற்றை உபயோகப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கால்களில் காயம் உண்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டிகளை ஆற்று நீர்லேருந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இதை தவிர்க்கும் வகையில் சுட்ட மண்பானை தொட்டிகளுக்கு பதிலாக எளிதில் மக்கக்கூடிய வாழைமட்டை பனையோலை அல்லது தென்னை நார் இதால் செய்யப்பட்ட தொட்டிகளை முளைப்பாறை எடுக்க பயன்படுத்துங்க அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஆற்று நீரை பாதுகாப்பதோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சூப்பர்மான ஒரு பாடல் டியூட் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

கதையின் வரிகளாய் ஆசை அஞ்சலாய் உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி, அது நம் ஆகாஷ்வாணி. மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

7:40 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி. வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி இந்த மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற இருக்குது. இந்த திட்டம் வருங்கால வைப்பு நிதி தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தோட உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் இவங்களுடைய குறை தீர்க்கும் சேவை வழங்கும் தளமா தகவல் பரிமாற்ற அமைப்பா செயல்படும். வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்கள்லையும் இந்த மாதம் வருகின்ற 27ஆம் தேதி புதன்கிழமைக்கு காலையில் 9 மணிக்கு நடக்க இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி சேரன் மகாதேவி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடக்க இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி செங்கோட்டை இளத்தூர் திருமலை கோயில் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி வேளாமல் சதுக்கம் முத்துராமலிங்கம் பூங்கா இங்கே நடக்க இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மில்லர்புரத்தில் இருக்கக்கூடிய வஉசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற இருக்குது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த உறுப்பினர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழிலதிபர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் ஜெயிலர் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. வல்ல கீழுங்க தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
0: விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. நாசாவின் முதல் விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லா அவர்களுடைய நினைவா அவருடைய துணிச்சல் விடாமுயற்சியை பாராட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருஷமும் வீர தீர செயல்புரிந்த பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டு வருது. இப்போ 2026 கல்பனா சாவ்லா விருது மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட இருக்குது. கல்பனா சாவ்லா விருதுக்கான விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட வீர தீர செயல் புரிந்த மகளிர் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுக்கான விதிமுறை, தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராக இருக்கணும், 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும், குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலான நடவடிக்கை, மொழி, இனம், பாகுபாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மை புரிந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வகையில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்களாக இருத்தல் வேண்டும். தொண்டு நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாகவும் இருத்தல் வேண்டும். இந்த விருதுக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட அளவிலான தேர்வு குழுவின் மூலமாக சரிபார்க்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியான விண்ணப்பங்கள் மட்டும்தான் சமூக நல இயக்குநரகத்திற்கு பரிந்துரைக்கப்படும். கல்பனா சாவ்லா விருது பெறுபவர்களுக்கு தங்க மூலம் பூசப்பட்ட வெள்ளிப்பதக்கமோ 5 லட்சம் ரூபாய் ரொக்கமோ வழங்கப்படும். சிறந்த சமூக சேவகர் விருதுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய நபருக்கு 50,000 ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழும், சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு தேர்வாகக்கூடிய நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்படும். இந்த விருதுக்கான விண்ணப்பங்களை awards.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் 19/6/2026 விண்ணப்பிச்சு அதனுடைய விவரத்தை மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி 9 அப்படிங்கிற முகவரிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க.

0: நம்ம நெல்லை மாவட்ட பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய விலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 50 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 22 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், தடையங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 135 ரூபாய், பாகற்காய் பெரியது 65, சிறியது 60, பெரிய வெங்காயம் 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 64 ரூபாய், இஞ்சி 135 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 24, கேரட் 48 ரூபாய், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய், சவுச்சவ் 40 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், காலிஃப்ளவர் 46, சேனைக்கிழங்கு 30 ரூபாய், சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், சிறுகிழங்கு 60 ரூபாய், பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாடு 60 ரூபாய், ஆப்பிள் 240, மாதுளை 240, கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், சப்போட்டா 60 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 80 ரூபாய். இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சத்தான காய்கறிகளையும் சுவையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
0: நேரம் 7:50. நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது
1: இன்றைய குறுஞ்செய்தி. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த தென்மதுரை. அடடா, யானை கட்டி போரடித்தார்கள் என்றால் எத்தனை அமோக விளைச்சலை கண்டிருப்பார்கள். அதெல்லாம் அந்த காலம்.
4: என்ன மந்திரியாரே, காலையிலே புலம்பல் சத்தம் பள்ளமாக இருக்கிறது.
1: வருக மன்னா, காலை வணக்கம்.
4: வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், உமது புலம்பலுக்கான காரணம் என்ன?
1: அது வேறொன்றுமில்லை மன்னா, நேற்று ஊருக்கு சென்றிருந்தேன். எனது தம்பி அஜீரண பிரச்சனையால் அவதிப்பட்டார். அதற்கு பாரம்பரிய அரிசி சாப்பிட்டால் குணமாகும் என்று கூறியதால் ஊரிலேயே வாங்கி கொடுத்து விட்டு வரலாம் என்று எண்ணி பாரம்பரிய அரிசி நெல் விற்பனை செய்பவரை சந்தித்தேன். அவர் கூறியதைத்தான் அசை போட்டுக் கொண்டிருந்தேன்.
4: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? எனக்கு கொஞ்சம் புரியவில்லையே. அஜீரண கோளாறுக்கு பாரம்பரிய அரிசியா? என்ன விளையாடுகிறீர்? யாரோ எவரோ உமது ஊரில் கூறியதை கேட்டுக்கொண்டு அதையும் நீர் நம்பிக்கொண்டு என்னிடமே வந்து கூறுகிறீர். உண்மை எது பொய் எது புரியவில்லை. நீரெல்லாம் ஒரு மந்திரியார்.
1: மன்னா, தாங்கள் இப்படி கூறுவீர்கள் என்று தெரியும். எனவேதான் ஒரு மூடை பாரம்பரிய அரிசி கையோடு சாட்சியாக எடுத்து வந்திருக்கிறேன். அதையே மன்னருக்கு பரிசாக தரலாம் என்று எண்ணி இருந்தேன். மன்னருக்கு அதில் விருப்பமில்லை என்றால் நான் அதை திரும்ப எடுத்து செல்கிறேன்.
4: ஆஹா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு விட்டாயே. இல்லை இல்லை இல்லை மந்திரியாரே, என்னை மதித்து என் மீது இருக்கும் பாசத்தின் காரணமாக அந்த ஒரு மூட்டை அரிசியை நீர் எடுத்து வந்திருக்கிறீர். ஏதோ ஆசைப்பட்டு பரிசாக வேறு கொண்டு வந்திருக்கிறீர். அதுவும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பீர். அதை வேண்டாம் என்று சொன்னால் நீர் வேதனைப்படுவீர். அதற்காக ஏதோ எனக்கு வேண்டாம் என்றாலும் வாங்கிக் கொள்கிறேன். இங்கே அந்த அரிசி மூட்டையை வைத்து செல்லும்.
1: அது சரி, நமது மன்னர் எந்த ஒரு பரிசு பொருளையும் வேண்டாம் என்று கூறியதாக சரித்திரமே இல்லையே.
4: என்ன முணுமுணுப்பு!
1: அது மன்னா, இந்த மந்திரியாரின் மீது இந்த மன்னருக்கு எத்தனை கரிசனம், எத்தனை பாசம் என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா.
4: ஓஹோ, அப்படி அப்படி, அதுதானே பார்த்தேன். ஆமா மந்திரியாரே, அரிசியை வைத்து விட்டீர். இதன் பெயர் என்ன?
1: துளசி வாசனை சீரக சம்பா.
4: அரிசியின் பெயரிலே வாசனை இருக்கிறதே.
1: மன்னா, வாசனை பெயரில் மட்டுமல்ல, இந்த பாரம்பரிய அரிசியை வீட்டில் சமைத்தால் தெருவே மணக்குமாம். இனிப்பு சுவையுடன் வேறு ருசியாக இருக்குமாம்.
4: ஓஹோ, அப்படியா மந்திரியாரி? அரிசி இனிப்பு சுவையுடன் இருக்கும் என்று கூறுகிறீர்.

0: சர்க்கரை சம்பா என்ற அளவா வைத்திருக்க வேண்டும். ஏன் துளசி வாசனை சம்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்?
1: ஆஹா, நமது மன்னருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் மன்னா! நல்ல கேள்வி. கருந்துளசி இலைகளின் நடுவில் நடுப்பக்கத்தில் பச்சையாகவும் அதை சுற்றி கருப்பு நிறத்திலும் இருக்குமே, அதே போன்று இந்த அரிசியில் இந்த அரிசியின் நெல்மணியின் மீது அதன் நடுவில் ஒரு பச்சை கோடும் அதை சுற்றி பழுப்பு நிறமாகவும் இருக்கும். அதனால் தான் இதற்கு துளசி வாசனை சம்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த அரிசி வயலில் விளைந்து பூக்கும் தருவாயில் நாம் அந்த வயல் பகுதிக்கு அருகில் சென்றாலே காற்றில் கமகம என்று நல்ல மனம் வீசும்.
0: என்ன, வயலின் அருகில் சென்றால் காற்றில் மனம் வீசுமா? ஆச்சரியமாக இருக்கிறதே. ஆஹா, அப்படி என்றால் இந்த மந்திரியார் கூறியதெல்லாம் உண்மைதான் போல. சரி, சமாளிப்போம். மந்திரியாரே, அப்படியெனில் இதில் இன்னும் மருத்துவ குணங்கள் இருக்க வேண்டுமே?
1: உண்டு மன்னா, உண்டு. இந்த துளசி வாசனை சீரக சம்பா அரிசியை சமைத்து உண்டு வந்தால் அஜீரண கோளாறுகள் மாறி நன்கு பசி எடுக்கும், ஒல்லியான உடல் புஷ்டியாகும், நுரையீரல் நோய்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.
0: அப்படியா, இத்தனை மருத்துவ பயன்களா? அப்படி என்றால் இன்று முதல் இந்த துளசி வாசனை சீரக சம்பா அரிசியின் வாசம் நமது அரண்மனை சமையல் அறையில் வீசும்.
1: அது சரி, எந்த அறிவுரை கூறினாலும் கேட்கலாம், பார்க்கலாம், பார்ப்போம், முயற்சித்து பார்க்கிறேன் என்று கூறும் நமது மன்னர், அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை, உணவுப் பொருள் என்றால் மட்டும் உடனே சரி என்று கூறிவிடுகிறார், உடனே ஒத்துக்கொள்கிறார். சரியான உணவு பிரியர் இந்த மன்னர்.
0: என்ன முணுமுணுப்பு?
1: அது வந்து மன்னா, இந்த துளசி வாசனை சீரக சம்பா அரிசியின் வாசனையின் புகழை உலகம் முழுக்க பரப்ப இருக்கும் எங்கள் 73 மல்லிகேசி மன்னர் வாழ்க வாழ்க என்று எங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
0: அதுதானே பார்த்தேன்.
1: சபா, இந்த மன்னரை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: பல்கலை அலியில் வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 7:55 ஆகுது. வணக்கம். பரணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் சூப்பரான பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை தொடர்ந்து 8 செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து திரையறிவு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ் வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையொட்டி குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் திரையருவி. திரையறிவி நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கேன் நான் உங்க சசிகலா.
2: நான் உங்கள் செல்லத்தொழி கார்த்திகா.
1: கார்த்திகா நலமா?
2: நலமா இருக்கிறேன் சசி.
1: ஆனால் தொண்டையில தான் ஏதோ கீச்சு கீச்சு.
2: ஆமாம் ஆமாம், அந்த ஒரு குளிர்ச்சி ஒரு வெயில் அப்படி மாத்தி மாத்தி.
1: அதோட இன்னொன்னு இருக்கு, மே மாத காற்று மூணும் சேர்ந்து நம்மளை வந்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்த மாதிரி நம்மளுடைய உடல் நிலையை வந்து கொஞ்சம் சோதிக்குது ஒவ்வொரு நேரமும். சில நேரம் மழை, சில நேரம் வெயில், சில நேரம் அதிகமான காற்று, இந்த மூணுமே இருக்கு. என்ன இருந்தாலும் நாங்கள் லைன்ல வருவோம். நீங்க என்ன பாடல் கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். நம்ம நேர்கள் ரொம்ப இன்னைக்கு சண்டே ஆர்வமா இருப்பாங்க, அவங்க நிகழ்ச்சியில கலந்துக்க நம்ம எண்கள் சொல்லிடலாமா? 0462625611312 0462625611.

0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புங்கிற மாதிரி சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன அப்படின்னா, உங்கள் பேரை நான் கூப்பிடும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்,
1: ஆமாம்,
0: நீங்கள் கூப்பிடும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: நிச்சயமா.
0: நம்ம பேரை நம்ம சொல்கிறத விட அடுத்தவங்க கூப்பிடும்போது தான், ஓ நம்ம பேர் இவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படின்னு நமக்கே வந்து தெரியும். அந்த மாதிரி திரைப்பாடல்களில் கதாநாயகிகள் அல்ல கதாநாயகர்கள் பேர் வந்து ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து பாடல் ஆசிரியர் அங்கங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை சிலதை அப்படி செலக்ட் பண்ணி சண்டே ஸ்பெஷலாக கொண்டிருக்கோம். அது என்ன பேருங்கிறத, என்ன பாட்டு, என்ன பாடங்கிறத நம்ம நேயர்கள் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு சந்திச்சிடலாமா?
1: வணக்கம்.
0: முதல் நேரே இணைப்பு துண்டிடுச்சு. வணக்கம்.
2: வணக்கம். நான் வீரவங்க சொல்லி பேசுறேன். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கும். உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
2: ஆமா, மனவரும் போது டைம்ல சூப்பரா இருக்கு மேடம். நல்ல பாட்டு தான் வருது.
1: தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கான இசை கொடுக்குறோம்.
2: பாட்டு படுத்து

0: கண்டுபிடிச்சீங்களா என்ன பாட்டுன்னு? தெரிய மாட்டேங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் யாருங்கிறத சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உடையாம்பிலிருந்து
2: மாரியம்மாள். அவங்க ஷார்ட்டா மாரியன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே?
0: சரிம்மா. உங்களுக்கான இசை கேட்டீங்களா? கொடுத்துறோம். என்ன பாடம், என்ன பாடல்? தெரியலையேவா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பாரதி ராஜா அவங்க ஏகத்தில் வந்த ஒரு படம், அதில் கூட ஒரு பாடல் பிரபலமான மழை பாடல் உண்டு. பெண் சிசு கொலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வந்த ஒரு கதை அமைந்த கொண்ட படம்.
2: இசையை கேட்டிருக்கிறீங்களா நீங்கள் மாரியம்மாள்? இசையவே நீங்க கேட்டது இல்லைங்கிறீங்க.
0: அப்போ பாட்டை கேட்டாங்கன்னா ஓ அந்த பாட்டு தானா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்மளே சொல்லிடலாம். ரெண்டு பேரும் முயற்சி பண்ணாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது வந்து போராளை பொண்ணு தாயி. அதுல வந்து படம் பேரு கருத்தம்மா.
2: அந்த கேரக்டர் பேரும் கருத்தம்மா அப்படிங்கிற.
0: ஆமா, பண்பாட்டை கட்டிக்காக்கும் பட்டிக்காட்டு கருத்தம்மா அப்படின்னு அந்த பாடல்ல அந்த கதாநாயகியோட பேர் வரும். இந்த மாதிரி திரைப்பாடல்ல அந்த கதாநாயகி அல்ல கதாநாயகர் பேர் வர்ற மாதிரி உள்ளது தான் நம்ம இன்றைக்கி தொகுப்பாக கொண்டிருக்கோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்ம அந்த பாடலை கேட்டுடலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.
2: இது ஆகாஷ்வாணி தொழில்வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இன் திரையருவி.

0: ஆகையால் இதை நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz கேட்டுட்டு இருக்கீங்க. திரையறிவி நிகழ்ச்சி.
1: திரையறிவி நிகழ்ச்சியில திரைப்பாடல்கள்ல கதாநாயகி கதாநாயகிகள், அதாவது அந்த கதாபாத்திர பேர் அந்த பாடல்ல வரும், அந்த மாதிரி பாடல் தான் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஆஹா, உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?

0: என்ன படம், என்ன பாடல்?
1: தெரியல மேடம்.
0: என்ன இன்னைக்கு வாரவங்களாம் தெரியலன்னு சொல்றீங்க? சரி,
1: நல்லா தெரிஞ்சது.
0: நல்லா தெரிஞ்சதா? சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நன்றிமா. நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
2: ஹலோ, இங்க கால் பண்ணிட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்களா?
0: வணக்கம்.

0: Times reports that only 6 states now have fertility rate above replacement level. The paper refers to latest sample registration report of 2024. And with that, it's back to Ganucha.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jayashankar to hold bilateral talks with U.S. Secretary of State Marco Rubio in New Delhi today. Ayushman Bharat scheme to be rolled out in West Bengal from July. Swasthya Sathi beneficiaries to be included. Maharashtra SIT files charge sheet against 4 accused in Nashik TCS sexual assault and religious conversion case. U.S. President Donald Trump says Iran deal including reopening of Strait of Hormuz largely negotiated. IMD forecasts severe heat wave conditions in some parts of northern, central and eastern India, including Delhi today. And in athletics, Gurinderweer Singh wins men's 100-meter gold with new national record at Federation Cup in Ranchi. And with that, we end the morning news. Have a nice day.
2: பல்கலை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி தொழில் விழிவான் ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நேரம் 8:30 தொடர்ந்து கேட்கலாம்
3: திரையரவி. திரையரவி நிகழ்ச்சியில இன்னைக்கு கதாபாத்திர பேர் வந்து திரைப்பாடல்கள்ல வரும். அந்த மாதிரி பாடல்களை நிறைய திரைப்பாடல் ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு நேர் என்ன பாடல் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
4: சென்னையில இருந்து வாணிதேவி பேசுறேன்.
3: சென்னையா?
4: சென்னை
3: வாணிதேவி. இசை கொடுக்கறோம், இசையா பாடலா?

0: என்ன படம், என்ன பாடல்?
1: செண்பகமே செண்பகமே இந்த பாட்டு.
0: ஆமா, இந்த
1: சந்தனமே பாட்டு.
0: என்ன படம்?
1: எங்க ஒரு பாட்டுக்காரன்.
0: சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாதிரிதான் நாங்க எதிர்பார்த்தோம்.
2: ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டோமோ. இந்த படத்தோட ஹீரோயின் பேரு என்ன பேரு?
0: அப்படித்தான் குழப்பாங்க கார்த்திகா.
1: தங்கச்சி
0: பேர் தெரியல.
2: அந்த படத்துல அவங்க பேர் என்ன? அந்த படத்துல அவங்க பேர் வந்துட்டீங்க. பாயிண்ட்க்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி. இந்த மாதிரிதான் அவங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். சரி, இனி வரக்கூடிய நேர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க பாக்கலாம். வணக்கம்.
3: இது அன்புள்ளங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம்.
0: நற்காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். உங்களுக்கான இசை கொடுக்கலாமா?
3: ஆமா, ஈஸியா கொடுத்துருங்க.

0: என்ன இசை பாடல்
1: இந்த பாட்டு? அகிலா அகிலா அந்த
2: பாட்டா கேக்கீங்களா?
1: இல்ல இல்ல கேக்க அதேதான்.
2: என்ன படம்?
1: படம் ஏதாவது கிளிக் கொடுங்களா படத்துக்கு.
2: இப்ப நானும் சசிகலாவும் எப்படி உட்கார்ந்துருக்குறோம்?
1: நேருக்கு
2: நேர் படத்துல யாரோட பேர் அகிலா?
1: யாருடைய பேரா? ஜோதிகா பேர் தானே அகிலா?
2: யாரு
1: ஜோதிகா தானே நடிச்சாங்க நேருக்கு நேர்?
2: நேருக்கு நேர்ல ஜோதிகாவா?
1: இல்ல இல்ல இல்ல, இது வந்து
0: சிம்ரன் உண்டு, இன்னொரு நடிகை.
2: ஆனா யாரு பேர் விஜய்க்கு?
0: விஜய்க்கு ஜோடியாரு.
1: ஐயோ இவ்வளவு காம்ப்ளெக்ஸா கேள்வி.
0: காலமெல்லாம் காதல் வாழ்க படத்துல நடிச்ச நடிகை பேர்.
1: அப்படியா? அப்படியா?
0: இல்ல நீங்க சொன்ன பிறவும் அவங்க
2: கண்டுபிடிக்கல. கௌசல்யா. கௌசல்யா.
0: நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. இன்றைக்கி திரையருவி நிகழ்ச்சியில் திரைப்பாடல்களில் அந்த படத்தில் நடித்த கதாநாயகிகள் அவங்க பேரெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்து எந்த கதாநாயகி பேர் வரப்போகுது, எந்த நேர் வந்து அதை கண்டுபிடிக்க போகிறாங்க பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: அரந்தாங்கிலேருந்து.
0: ஏப்பன் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.

0: என்ன படம்?
1: சிவா.
0: அடே அப்பா,
2: சரி,
0: சிக்ஸரு.
2: அந்த படத்துல இந்த பாட்டுல என்ன பேர் வந்தது?
1: அடி வான்மதி என் பார்வதி.
2: சரி, இந்த படத்துல
0: கதாநாயகி பேர்,
2: கதாநாயகி பேர் என்ன? இந்த படத்துல கதாநாயகியோட பெயர் என்ன?
1: கதாநாயகியோட பேரா?
0: அதுதான் அந்த பாட்டுல வருது.
2: அப்புறம் வான்மதி பார்வதி நீலு
1: கனகா.
2: கனகாவா?
0: இல்ல, அவங்களுக்கு அந்த இது தெரியல, அவங்க கவனிக்கல. சரியா,
2: சிவா படத்துல நடிச்சிருந்த நடிகை யாரு? சோபனா.
1: ஓ,
2: அந்த படத்துல அவங்களோட பேர் வச்சுதான் இந்த பாட்டு வருது. இப்ப ரெண்டு பேர் வந்துச்சு அந்த பாட்டுல.
1: ஆமா ஆமா.
2: அதுல அந்த படத்துல அவங்களோட பேரு
1: என்ன? பார்வதி.
0: அப்படியோ, பதில கொண்டு வர
2: ஐயப்பஞ்சி சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி.
0: அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
3: காலை வணக்கம்.
0: அவங்களுக்கான இசை

0: படம்?
1: புதுநெல் புதுநாட்டு.
0: அருமை அருமை பதில். இந்த மாதிரி நான் பட்டுன்னு எதிர்பார்த்தோம். அழகா வந்து கலந்துக்கிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் ஆய்க்குடியிலேருந்து சுப்பிரமணியன் சார் பேசினாங்க. எப்போவுமே மனசில் இருக்குது ஆனால் பதில் தெரியல அப்படிவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டைரெக்டாக பதிலை வந்து சொல்லிட்டாங்க. நமக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால நம்ம நேர்களை வந்து பதில் கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வர்றோம். நிகழ்ச்சியில் எடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து நிறைய நேர்களை சந்திக்கலாம்.

0: நிமிடத்தில் அட்டகாசமாக இணைஞ்சிருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சியில்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
0: இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் நாம் ஒரு திரையிசை பாடலில் இடம்பெற்ற கதாநாயகி அல்லது கதாநாயகன் பேர் கொண்ட பாடல்கள் தான் நேர்களுக்கு கொடுத்தோம்.
4: ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து கதாநாயகிகள் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மறிக்குழந்தும் கிருஷ்ணவேணியும் வந்துட்டு போனாங்க. அடுத்து யார் வர போகிறாங்க, எந்த நேர் அதை சொல்ல போகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். வெள்ளாங்குளிலிருந்து பாபு.
4: பாபு சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கும்.
4: உங்களுக்கான பாடல்

0: தெரியுதா? சொல்லி கொடுக்காங்க யாரோ வீட்டுல.
1: தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வின்னு வரும், சரியா தெரியல என்ன அது பாரம் பேரு ஏதோ கொடுங்களேன்.
2: தமிழ்ச்செல்வி சொல்லிட்டீங்களா?
0: மதுரையோட, ஆமா பாட்டு அதுதான். மதுரையோட பழைய பேர் ஒண்ணு உண்டு, மதுரைக்கு இப்படி ஒரு பேர் உண்டு, அதான் படத்தோட பேர்.
1: மதுரையோட பழைய பேருனா தூங்கா நகரமா?
0: தூங்கா நகரம் அது சிறப்பு பேர்.
1: கூடல் நகரம்,
0: கூடல் நகரம்னு சொல்லுவாங்க. அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாங்க வணக்கம்.
3: இவ்வளவு பேரா இப்படி கேட்டி இருக்கு, சில தோழி மேடத்தை பேச
2: அப்படியா? மகிழ்ச்சி மகாலட்சுமி.
3: கரெக்ட். சசி மேடம், சில தோழி மேடம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கான இசை கொடுத்துடலாம்.

0: என்ன
1: அழகு
0: பாட்டு?
1: புயலே மணி சிறவா அடிமரோடு.
2: என்னது?
0: அதுதான் அதுதான்.
2: அழகு
0: வந்துட்டீங்க.
2: அழகு புயலா? அதுக்கப்புறம்
0: அழகு புயல் தான், அல்ட்ரா தான் அடுத்து.
2: சரி, அழகு புயலே வந்துட்டு. என்ன படம்? பாதாம்.
0: அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க? பாதாம் முந்திரி பருப்பு வகையில அதுவும் ஒண்ணு வரும். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அந்த படத்துல அந்த கதாநாயகி பேரு அந்த பாட்டுல வரும்.
2: என்ன பேரு? மகாலட்சுமி.
0: யோசிக்காங்க.
2: ஓ,
0: அதான் அமைதியா இருக்கு.
2: நிறைய பாதாம் பிஸ்தா சாப்பிட்டுட்டே யோசிங்க. இரவு நேரத்துல வானத்துல வருமே.
0: நிலா. என்ன நிலா? வெண்ணிலா. அழகு புயலா, அல்ட்ரா மாடலா, அசத்த வந்தேன் வெண்ணிலா.
2: பாட்டு வரியில வெண்ணிலா, படத்துல நடிகையோட பேரும் வெண்ணிலா.
0: நன்றிம்மா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் ரொம்ப அருமையா வந்து பதில வந்து சொன்னாங்க.

0: நேரம் சரியாக 8:50. நேர்கள் இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார். வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார். அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார். நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன். ஏங்க, நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சுட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க, என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார். உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்திய கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரான், 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே

0: இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை 7வதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: திரையறிவை நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு இல்லையா கார்த்திகா? நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மொதல் ஒரு ரெண்டு நேர் கொஞ்சம் தயங்கினா கூட அடுத்து வந்து பட்டு பட்டுன்னு பதில் சொன்னாங்க. நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தேன் நான் அவங்க சசிகலா,
9: நான் உங்கள் சில தொழில் கார்த்திகா.
8: அடுத்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு முன்னால் நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 106.6.

0: சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு

0: சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. நிறைவுற்றது செய்திச் சுருக்கம்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. காற்றலையில் கருத்துக்கள் கைகோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நேற்றிலிருந்தே கேட்டிருப்பீங்க தலைப்பு என்ன அப்படின்னு, நிதானம் வர அடிப்படை தேவைகள் என்னென்ன. தேவைன்னு கேட்கல, தேவைகள் என்னென்ன. நிதானம் நம்ம வந்து எப்போ இழக்கிறோம், நிதானம் எப்பெல்லாம் தேவை, நிதானம் யாருக்கு அதிகமாக இருக்கும், உங்கள் அனுபவம் என்ன சொல்ல அழைக்கலாம். 0462-625-6132 மற்றும் ஒரு எண் 0462-625-6133. இந்த எண்கள் அழைத்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிதானம் வர அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல வரலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருங்கிறத சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேம்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது நிதானம் வர அடிப்படை தேவைகள்,

0: பரவாயில்லம்மா, நல்ல அருமையான வார்த்தைகள், அருமையான தலைப்பு. அதாவது ஒண்ணு மட்டும் இருந்தாலும் போதும், முதல்ல புரிதல், ஒருவருக்கு ஒருவர் புரிதல் நிதானமா இருக்கிறதுக்கு.
1: சரி,
0: விட்டு கொடுத்தல், பொறுமை, சகிப்பு தன்மை, அப்படி சொல்லிக்கிட்டே போலாமா?
1: இதெல்லாம் இருக்கா இப்போ?
0: என்ன பொறுத்த மட்டும் 100% இல்லைனாலும் எந்த அளவுக்கு அதிகம் முடியுமோ அந்த அளவுக்கு அதிகம் இருக்கு, அதுல தேர்ச்சி தான் பெறுறேன்.
1: சரி,
0: அதான் நிதானம் வேற, எல்லாரும் அப்படி விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடணும். அப்படி இருந்தாலே ஒரு ஈகோ அப்படிங்கறது, நம்ம நான் தான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம இருந்தாலே நம்ம ஒரு நிதானமா இருந்து கிடலாம். அதுதான் தேவன் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அருமையா வந்து கருத்தை பதிவு பண்ணீங்க, நன்றி.
0: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில நேயர் பேசியிருந்தாங்க இல்லையா, பொறுமை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், புரிதல், இதெல்லாம் இருந்தாலே நிதானம் வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்த ஒரு நேயர் என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கய்யா.
2: நல்லா
1: இருக்கும், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்குமா, எல்லாரும் கேட்டதை சொல்லுங்க.
1: சொல்லிடலாம், சொல்லுங்க.
2: அதுமா, நிதானத்துக்கு வந்து நம்ம வந்து பொறுமைதான் முதல்ல
1: கடைபிடிச்சிருக்கீங்க.
2: நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். அப்போ போது நம்ம கூடிய நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் நிதானமா போயிடும்.
1: சரி,
2: அதனால
1: கொஞ்சம் வேகமா இருக்குதோ அப்படின்னு தோணுது, அதனாலதான் இந்த தலைப்பை யோசிச்சது.
2: வேகப்படும் போது நமக்கு டென்ஷன் தான் அதிகமா வரும்.
1: வேலை சரியா நடக்காது.
2: வேலைகள் நடக்காது. அந்த நேரத்துல நமக்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து, நம்ம மனசு வந்து கலங்கும்.
1: வேலையும் நடக்காது, உடலும் பாதிக்கும்.
2: ஆமா, உடலும் பாதிக்கும். அதனால நிதானம் தேவைக்கு உங்க பொறுமை தான் முக்கியம்.
1: பொறுமை தேவைகள் நம்ம கேட்டிருந்தோம், ஆனா தேவையதான் நம்ம நேயர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலம் அறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி
1: பேசுறேன்.
3: சிறந்ததான நிதானம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த நிதானத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு வந்து சமயோஜித புத்தி வேணும்.
1: சரி,
3: சமயோஜித புத்தினா தொலைநோக்கு சிந்தனை. அதாவது நாம இப்ப ஆத்திரத்துல, நமக்கு ஆத்திரத்துல அறிவு நமக்கு சத்துரு ஆயிடக்கூடாது. நம்ம அறிவை கொஞ்சம் நெறிப்படுத்த வேணும். ஆத்திரம் வந்து அறிவுக்கு சத்துரு, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஜீரணிக்கக்கூடிய சக்தி நமக்கு கொஞ்சம் வேணும். நம்ம மனிதன் தானே, சொல்றவங்களும் மனிதன் தானே. அதனால வந்து நாம எந்த விதத்திலயும் தேஞ்சும் போக மாட்டோம், கெட்டும் போக மாட்டோம். தன்மானங்கிற ஒண்ணு இருக்கு, அதை நெறிப்படுத்த வேணும். இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேங்கிறது நிதானங்கிறது நம்ம கிட்ட வந்து எப்பவுமே ஒன்றி உராசி கொண்டே இருக்கும். அப்படித்தானே?
1: அப்படித்தான்.
3: ஆமா, அதனால வந்து நிதானங்கிறதுக்கு வந்து நம்ம சமயோஜித புத்தி, சமயோஜித புத்தினா நிறைய இருக்கிறது. அதுல வந்து நிதானத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஒரு புத்தி இருக்குது. அதை நம்ம கடைபிடித்தா என்னைக்குமே நாம வந்து எந்த விதத்திலையும் ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டுங்கிற விதத்துல நடந்துக்க மாட்டோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நம்ம நேரில் வந்து பாராட்டி ஆகணும் எல்லாரையுமே. அதாவது நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கமாக பேசுங்க, நிறைய பேர் கலந்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி சொல்லவே இல்லை. நேர்கள் வந்து கரெக்டாக அவங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களுடைய பதிலை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நன்றி நேர்களே. ஏன்னா நீங்கள் குறைவாக பேசும்போது நிறைய நேர்கள் வந்து கலந்துக்க முடியும். நிறைய நேர்கள் சொல்கிறது என்னென்னா, சிறப்பு நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி பிடிக்கும் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களே வந்து என்ன செய்கிறோம், பேச்சை குறைச்சி நேர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இனிய பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்திர படத்திலிருந்து ஹரிணி குழுவினரோடு பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில்.

0: ராகங்களில் நாளை இனிமையாக்கி மனதில் மாற்றத்தோடு மகிழ்ச்சி கொட்டும் கூடம் இது உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிதானம் வர அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஒவ்வொரு தேவையை நிறைய தேவைகளாக சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அன்ப நேர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்
1: மேடம். பணிவான வணக்கம் மேடம். ரவி குமுதா மூளைக்கரைப்பட்டி மேடம்.
0: மூளைக்கரைப்பட்டியில இருந்து ரவி சார் சொல்லுங்க.
1: குமுதா மேடம், ரவி குமுதா
0: சொல்லுங்க
1: மேடம். நிதானம் வந்து நமக்கு எப்போதுமே ஆறுல ஒரு தவம் அது.
0: சரி,
1: ஒரு சின்ன ஒரு வேலையை சொல்லிட்டு அப்படி டக்குன்னு விளைகிறது மேடம். அதாவது ஒரு சைலர் வந்து தண்ணி எடுத்து வச்சிருந்தாப்புல குறிச்சி ஓடையில போகும்போது ஒரு மண்டி கொடுக்க வந்துட்டு தண்ணி கலங்கிட்டு அந்த சாமி தண்ணி கலங்கிட்ட சாமியாவும் உட்காரு அமைதியா கொஞ்ச நேரம் உட்காரு. இப்ப தண்ணி எடுத்து வாங்கப்போ தண்ணி தெளிவா இருக்கு, அதான்ப்பா நிதானம். குடும்பத்திலயும் ஒத்து வளர்த்து போனோம், வெளியே போற இடத்துல வேலையிலயும் நிதானமா இருந்தா வண்டி ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க. அதிக வேகத்தை கட்டுப்படுத்துறது நமக்கு வந்து அந்த ஸ்பீடு பிரேக்
0: தான், நிதானத்துக்கு தான்.
2: நல்லா
0: இருக்கேமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் நேத்து கூட நினைச்சேன் உங்க கூட பேச முடியலையே அப்படின்னு. நேத்து கூட உங்க குரல்ல கேக்கும் போது நினைச்சேன் பேச முடியலன்னு. இன்னைக்கு வந்துட்டீங்க.
2: பொறுமை இல்லாம இருக்கோம். இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், இந்த வாழ்க்கை நம்ம இருந்துட்டு போறது ஒரு வாரம் சண்டை மாதிரி தான். அப்ப எதுக்கு நம்ம இவ்வளவு அகங்காரம் எதுக்கு இவ்வளவு தனக்கம் நினைச்சிட்டோம்? வைங்களேன், நம்ம மனசு ஒண்ணுமே இருக்காது.
0: இருக்காது
2: நம்ம மக்கள் எல்லாம் நம்ம சொந்தம் தோணிடும். அப்ப நீங்க போல நமக்கு பொறுமை வந்துடும். அப்ப ஒரு ஆறு கனவு

0: மனைவி கூட சண்டை வந்துச்சா.
1: சரி,
0: அப்ப சண்டை வரும்போது ஒரு ஐயா கிட்ட போனாங்களா, எனக்கு கணவர் மனைவி கூட ரொம்ப சண்டை வருது, நான் என்ன செய்யணும். அப்போ அந்த ஐயா சொல்லிச்சான், இல்ல வாங்க நீங்க சிங்கத்துக்கிட்ட போக, சிங்கத்துக்கிட்ட போய் அந்த அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு உணவா குடும்பம் மனைவி நல்லா வந்துருவாங்க
1: சொன்னாங்களா.
0: அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போவ போவ போவ போவ நிதானத்துல போவ போவ அந்த சிங்கத்துக்கு அன்பாயிட்டாங்களா. அப்ப அந்த முனிவர் சொன்னாங்களா, அந்த ஐயா நீங்க இப்ப உங்க மனைவி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க மனைவி ஒரு நல்ல குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு உங்க நிதானம் பொறுமை எல்லாமே வந்துரும் அப்படின்னு சொல்லி சண்டையே வரலையா.
1: நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த நாட்கள் வந்து இனிமையா இருக்கும். நடந்து நினைச்சோம்னா நல்லா இருக்கு. சந்தோஷமா சொல்லி இருக்கீங்க.
0: சந்தோஷமா நம்மள பேசிக்கு நன்றி வணக்கம்.
1: தேங்க்யூ. அடுத்து ஒரு நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன். காலை வணக்கம்.
1: சொல்லுங்கய்யா.
2: குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, அதனால அதை கண்டுக்காம நம்மால அந்த இடத்த விட்டு நரம்பு போயிட்டாலும் என்ன நம்ம நிதானமா அந்த வாசகத்தை வந்து நான் இப்படி மனப்பாடமே வச்சிருக்கேன். அதே மாதிரி சில நேரங்களை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகர்
1: அந்த சூழ்நிலையை வந்து கடந்து போனாலும் நம்ம தவறுகளை தவிர்க்கலாம்.
2: பிரச்சனையை வந்து பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நிதானத்தை ஆரம்பிக்கலாம்.
1: அருமையா வந்து கலந்துக்கிட்டீங்க, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சுருக்கமா அழகமா வந்து சொன்னாங்க. இன்னும் நேர்கள்லாம் கலந்துக்க போறாங்க. அதுக்கு முன்னால நம்ம பாடல் கேட்டலாம். கலகலப்பு, இது படத்தோட பேரு. கார்த்திக் அனிதா பாடியிருக்காங்க. இதோ பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்றைக்கு நிதானம் வர தேவைகள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஒவ்வொரு தேவை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு நேயர், வணக்கம். வணக்கம்.
4: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் நலமல அமரையாகும்.
3: சொல்லுங்க.
4: அதாவது நிதானம், இதை கடைபிடிக்கணும்னா நமக்கு தேவை மனக்கட்டுப்பாடு வேணும்.
3: சரி.
4: அதுவும் போது சிலவங்க பாத்தீங்கன்னா, இந்த சுறுசுறுப்பா இருக்கவங்க பேர்ல நிதானத்தை தவிர, இந்த சுறுசுறுப்புக்கும் நிதானத்துக்கும் சிலவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது.
3: சரி.
4: அந்த ஆர்வ குளாறுல இந்த நிதானம் வந்து தடைபட்டுப்போம். அதனால இந்த நிதானமா இருக்கணும்னா அந்த மனக்கட்டுப்பாடு வேணும். அதற்கு வந்து பொறுமையும் நமக்கு வேணும். கூடியவரை இது மனம் சார்ந்த விஷயமா தான் நான் நினைச்சேன்.
3: உளவியல் ரீதியான விஷயம் தான் நிதானத்துல.
4: ஆமா, இத கட்டுப்பாடு பண்ணாலே அந்த நிதானம்
3: வந்துடும். அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி.
4: நன்றிமா. நன்றி மகிழ்ச்சி.
3: நன்றி. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறோம்?
5: வணக்கம். பாளையங்கோட்டை காமராஜ் திருவள்ளூர்ல இருந்து.
3: சொல்லுங்க சார்.
5: நிதானத்தை கடுப்பிடிக்க நமக்கு வேண்டிய வழிமுறைகள்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த முடிவு எடுக்கக்கூடியதுல வந்து என்னென்ன ஜாதகமானது வரும், என்னென்ன பாதகம் எல்லாம் வருங்கிறது யோசனை பண்ணலாம்.
3: அந்த நேரத்துல யோசிக்கணும்.
5: எந்த நேரம் கொஞ்ச நேரம் நேரம் எடுத்துக்கினாலும் நம்ம இது பண்ணலாம். உடனே எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறுதல் ஆயிரும். உடனே எடுக்கக்கூடிய முடிவுகளா இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதமானா பரவாயில்ல, அப்பந்தான் அதுக்கு நிதானம் கிடைக்கும்.
3: ஏன்னா ஒரு செயலுக்கு முடிவை எடுக்கும் போது, முடிவு நேரத்துல எடுத்தாகணுங்கும் போது பின்னால நடக்கக்கூடியதையும் நம்ம யோசிக்கணும்.
5: ஆமா, பின்னால நடக்கக்கூடியது, அதனுடைய நன்மைகள், நம்மளுக்கு வரக்கூடிய தீமைகள், இதெல்லாம் யோசனை பண்ணணும்.
3: ரெண்டையுமே நம்ம ஒரே மாதிரி எடுத்துப்போம்னாதான் அந்த விஷயத்துல இறங்கணும்.
5: ஆமா, அப்படி இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து நிதானம் இருக்காது.
3: இருக்காது. அருமை.
5: அதனால நிதானமா செயல்படணும்னா கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம செயல்பட்டா நல்லா இருக்கும்.
3: நல்லது, நல்லது. அருமை, அருமை. நன்றி.
5: நன்றி.
3: நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நிதானத்துக்கு நமக்கு

0: அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மத்தவங்க தப்ப கூட இது சரி தப்பு நம்ம சொல்றோம்,
1: நம்ம என்ன பண்றோம்,
0: நம்ம இருக்கிற தப்ப ஏத்துக்கிற மனசுக்கு வரதுதான்.
1: அதுதான் அதுதான்
0: ஒண்ணும்
1: பண்ண முடியாது. சொல்லியிருந்தாங்க. நேருக்கு நன்றி. ஆனந்த பூங்கார் நிகழ்ச்சியில இன்னும் நேர சந்திக்கலாம். அதுக்கு முன்னால பாடல் கழுகு, இது படத்தோட பேரு. பிரியா ஹிமேஷ் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10-12:50 சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பா சுதந்திரமா. இன்று காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதோட கார்த்திகா வந்து நிறைய பொது அறிவு கேள்விகள்லாம் உங்களுக்காக வச்சுருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேளுங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சௌரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாநகர் அனரை பாறப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி பேசிக்கிறேங்க.
0: திருப்பூர்ல இருந்து ரங்கசாமி சார் சொல்லுங்க.
1: நிதானம் பெற தேவை கேக்குறீங்க.
2: உணர்ச்சி வசப்படாத நிலை,
0: சூப்பர்,
2: அமைதி தன்மை, அப்புறம் இறை உணர்வு,
0: இறை உணர்வு,
2: மனதில் தெளிவு,
0: தெளிவா இருக்கணும்.
2: ஆமா, மனதில் தெளிவா இருக்கும் போது ஒரு வேலை செய்யும்போது நிதானமா நம்ம செய்யும்போது நல்லா இருக்கும். நிறைய வேலைகளை எழுத்து போட்டு செய்யும்
0: முடிவு நல்லா இருக்கும். நிதானமா செய்யும்போது முடிவு நல்லா இருக்கும். அவசர அவசரமா செய்யும் போது வேலையும் அப்படிதான் இருக்கும்.
2: ஆமா,
0: அருமை அருமை. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: அதாவது நிதானத்துக்கு என்ன தேவைனா, முதலவே முன்கூட்டியே எதையும் செயல்படுத்துற ஆற்றல் தேவைம்மா.
0: சரி.
3: ஏன்னா அந்த அந்தந்த நேரத்துல எல்லாமே பண்றதுனாலதானப்பா நிதானம் குறைஞ்சிருது. அது வார்த்தைகளையும் சரி செயலாக்கத்திலயும் சரி, வார்த்தைகளை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு மூளையில இருந்து கொண்டுட்டு வரும்போதே மனசுக்கு கொண்டு வந்து வார்த்தை வாய் வழியா வரும்போது கொஞ்சம் வடிகட்டி என்னத்தை பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நிதானத்தை கடைபிடிச்சு பேசணும்னு
0: வைக்கிறேன்.
3: எல்லா உறவுகளுமே நம்மளுக்கு சமூகமான உறவுகளா மாறும், இல்லைன்னா பகையாதான் மாறும் நிறைய, இல்லையா?

0: அதே மாதிரி செயலாக்கம் பண்ணும் போதுமே முதல்ல திட்டமிட்டுக்கிறேன். என்ன செயலாக்கம் பண்ணணும், எதை பண்ணனா நன்மை, எதை பண்ணுமா தீமை, இதை எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாது அப்படிங்கறத முன்கூட்டியே திட்டமிட்டுக்கிட்டோம்னா அந்த செயலாக்கம் வந்து நிதானமான செயலாக்கமா மாறுங்கம்மா.
1: நன்றி நன்றி நன்றிமா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. அவங்க கருத்துக்களை அருமையா வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க நேர்கள். இன்னும் நேர்கள் கலந்துக்கலாம். அதுக்கு முன்னால பாடல் வந்துட்டு இருக்கு. பவர் பாண்டி இது படத்தோட பேரு, இது பாடல்.

0: 9:38 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிதானம் வர அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னு நேயர்களும் சுருக்கமாக அழகாக அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். பேசுகிறேன்
0: நடுவக்குறிச்சியில இருந்து ரத்தன ராஜ் சார், சொல்லுங்க. நிதானம் வர என்னென்ன தேவையா நம்ம கிட்ட இருக்கணும்? பொறுமையா
1: பேசணும்.
0: கொஞ்சம் குறைஞ்ச வயசுக்காரங்களும் கோபம் வரத்தான் செய்யும். ரொம்ப நல்லது.
1: எதுவுமே

0: தெரியாத மாதிரி இருக்கணுங்கிறீங்க.
1: ஆமா அதான் நல்லதுமா.
0: ஆ சரி
1: உண்மையிலே நம்ம தப்பை புரிஞ்சுக்க மாட்டோம்,
0: ஆ
1: தப்பா பேசுறவங்க.
0: ம் ம்
1: அது வந்து நம்ம அதை பெருசாக்கினா பெரிய பிரச்சனை ஆகும்.
0: பெருசா ஆக்க கூடாது எதையும் இல்லையா.
1: ஆமா ஆமா அந்த அம்மா தான்.
0: நன்றி நன்றி.
1: இல்ல
0: வயதுல பெரியவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
2: இனிய காலை வணக்கம்ப்பா. தேனி மாவட்டம் சின்னம்மா சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: ஒரு 40 நிமிஷமாப்பா, எந்த வித பொறுமையாப்பா, அவசரப்படாம நிதானமாக, அதாவது எதையும் எல்லாரும் நம்மளை போலதான் ட்ரை பண்ணுவாங்க நினைச்சு பொறுமையா காத்திருந்ததாப்பா உங்களோட பேச முடிஞ்சு.
0: சொல்லுங்க உங்க கருத்து.
2: நிதானத்துக்கு என்ன வேணும்னா, நம்ம வந்து கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது.
0: சூப்பர்
2: சூப்பர். இது என்ன தூக்கி எரிஞ்சா நிதானத்தான். அப்ப புரிதல் ஏற்பட்டிருப்பா, பொறுமையா இருப்பா, அதாவது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குப்பா, முன் யோசனையோடு எல்லாமே செய்வோம்ப்பா, அதனால வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும்ப்பா. ஒரே ஒரு வார்த்தைப்பா, வாய் கூட்டு போட்டா நிதானம் தானா வந்துடும்.
0: வந்துடும் வந்துடும்.
2: நன்றிப்பா.
0: நன்றி நன்றி. அருமையா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா. அனுபவம் நிறைய இருக்கும். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ரகமான மனிதர்களையும் வந்து பார்த்துருப்பாங்க. ஒவ்வொருத்தங்கக்கிட்ட ஒரு குணத்தை வந்து இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவம் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பல மனிதர்களை சந்தித்து நிறைய அனுபவங்களை வந்து உள்வாங்கியிருப்பாங்க. யாருக்கு கோபம் நிறையா வரும், யாருக்கு வந்து எரிச்சல் வரும் அப்படின்னா அப்போ தான் அவங்க ஒரு அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்கும், நமக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்போது என்னென்னா அதில் அனுபவம் இல்லை, அதனால தான் அந்த ஒரு கோபம் எரிச்சல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் கள்ளம்புடியிலிருந்து மாடசாமி.
0: ஆ சொல்லுங்க சார்.
3: அதாவது மேடம், நிதானமாக இருக்க என்ன செய்யணும்னா, நம்ம இந்த உலகத்துல கூட எந்த விஷயமுமே நம்மளால மட்டும் நடக்கல, நம்மதான் அவ்வளோத்தையும் சாதிக்க போறோம்னும் இல்ல, எல்லாமே இயற்கையா நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் நடந்துச்சாலே நிதானம் வந்துடும்.
0: நம்ம வந்து செய்யறோம், அதான் நம்ம நமக்கு பின்ன ஏதோ ஒரு இது இருக்கு இல்லையா.
3: இருக்கு இருக்கு. நம்ம தான் நடத்தும் பண்ணக்கூடாது, நம்மளாலதான் நடக்கு, நம்ம இருக்கவே நடக்கு, நம்ம சின்ன வரக்கூடாது,
0: அந்த எண்ணம் வரக்கூடாது, அப்ப நிதானம் வந்துடும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் நிதானம் வர்றதுக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்னால் யோசிச்சு தான் அந்த விஷயத்துல இறங்கணும். அப்போ தான் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எளிமையாக எடுத்துக்க முடியும். இப்படிலாம் நடக்கும் நான் நினைக்கலையே அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. அதை எப்படி சமாளிக்கலாம், அதில் எப்படி கடந்து வந்து நம்மளுடைய அந்த செயலை வெற்றியாக்கலான்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிதானம் வரும். அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் நம்ம பாடலை தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசலாம். ஆனந்த பூங்காறு நிகழ்ச்சியில் நிதானம் வர அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். நிறைய சொல்கிறாங்க நேயர்கள். அடுத்து பூஜை, இது படத்தோட பேர். நிவாஸ் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறீங்க. நிதானம் வர என்னென்ன அடிப்படை தேவை அப்படிங்கிறது தான் கேட்டுட்ருக்கோம். நீங்களும் அழகாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அடுத்து வரும் நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: திருநெல்வேலியிலேருந்து மகாலட்சுமி பேசுகிறேம்மா.
0: திருநெல்வேலியிலேருந்து மகாலட்சுமி அம்மா, இன்னைக்கு தான் பேசுகிறீங்களா?
1: இல்லைம்மா, இதுக்கு 102 தடவை பேசி
0: பேசியிருக்கீங்க. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும்.
1: அத வந்து அவங்க நம்ம ஆளு அப்படின்னு நினைச்சாலே போதும்.
0: அடுத்தவங்களா நினைக்க கூடாது.
1: குறை
0: சொல்லக்கூடாது.
1: இவங்க நம்ம ஆளு, குறையும் நினைக்கவும் கூடாது. நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லன்னா அந்த இடத்த விட்டு நவுண்டு போயிடணும்.
0: அப்பதான் பிரச்சனை வராது.
1: ஆமா, அந்த இடத்த விட்டு நவுண்டு போயிடணும். அது மாதிரி கரெக்டா சாப்பிடணும்,
0: சாப்பிடணும்,
1: நல்லா தூங்கணும். அது மாதிரி அவங்களுடைய வேலைகள் என்னவோ அது செய்யணும். செஞ்சாலே நம்மளுக்கு வந்து நிதானம் தன்னாலும் வந்து.
0: அழகா சொன்னீங்க, நன்றிமா.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றிமா, நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிதானம் வர அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தப்போ நேர்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. சாப்பிடணும், தூங்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் பெரிய ஒரு அறிவியல் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னு சொன்னாலே மூளைக்கான ஓய்வு கிடைக்கப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய செயலில் காலதாமதம், எரிச்சல், படபடப்பு, அவசரம், அந்த வேலையை சரியாக முடிக்கணுங்கிற அந்த டென்ஷன் எதுவுமே வந்து வராது. ரிலாக்ஸாக நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கனாலே உங்கள் வேலையை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுவீங்க. யார் நல்லா தூங்குறாங்களோ அவங்க பாருங்கள், மறுநாள் பதட்டப்படாமல் அவங்க வேலையை வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சு முடிப்பாங்க. சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இதுவுமே கூட ஒரு நல்ல சயின்ஸ், ஒரு அறிவியல் தான். அதை தான் வந்து அவங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க. நேர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார்.
2: நிதானம் வந்து எல்லாருக்குமே தேவைப்படும், எல்லாருக்குமே தேவைப்படும். அந்த போலி டாக்டர் தொழில் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிதானமா வந்து சொல்லுவாங்க நோயாளிகளை வந்து.

0: நிதானமா தான் சொல்லுவாங்க. அவசரப்பட்டு சொல்லுங்க என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க பாருங்க. டாக்டரே போட்டு உரிச்சு எடுத்துருவாங்க. அவங்க வந்து திடீர்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகும்னு அவங்க நிதானத்தோட சொல்லுவாங்க.
1: அதுக்குள்ளேயே
0: நம்ம நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அவசரப்படுவோம். அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னு நம்ம மெதுவா
1: பாக்கணும்.
0: இதே மாதிரிதான் சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனை கொன்றுவா அப்படின்னு கோவலனை கொன்றுவான்னு கொண்டுவான்னு சொன்னதை இவங்க வந்து காதலை வந்து கொன்றுவான்னு சொன்ன கொண்டு விட்டாங்க அவசரத்துல. நிதானத்தோட அந்த நிதானத்தோட அவர் சொல்லியிருந்தாருனாக்கா அந்த வார்த்தை நல்லா உழுந்திருக்கும்.
1: கண்டிப்பா
0: அவசரப்பட்டு சொன்னதுனாலதான் அந்த நிதானமே போயிடுச்சு. அதனாலதான் ஒரு கண்ணகியோட அந்த வந்து மறுபடியும் நீதிபதி நீதி கேட்டு அவங்களை வந்து முதலே எரிச்சாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரி வார்த்தைகளை நம்ம முதல்ல நிதானத்தோட கொண்டு போனோம்னா நம்ம நம்ம வாழ்க்கையில உள்ள சொந்த பந்தம் நட்பு
1: எல்லாமே இருப்பாங்க.
0: கருத்து
1: நன்றி நன்றி நன்றி. அழகா வந்து கருத்தை சொன்னாங்க.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க. நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
4: அதாம்மா நிதானம்மா, அதாவது நான் கொஞ்சம் தாமரபுரம்ல டெய்லி குடிச்சு
1: போவேன்.
4: அதாவது நம்ம மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவு போட்ட போற இன்னைக்கு கூட நான் காலையில 4:30 போனேன். பெண்கள் வந்து துணி பூவெல்லாம் போட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் கோவை போட்டு சத்த போட்டு சொல்லுவேன். இப்ப ஏமா மாவட்ட ஆட்சியாளர் அறிவுறுத்தத்தை கொடுத்துருக்காம்மா, செய்தியெல்லாம் காக்கையெல்லாம் பேப்பரை பாக்கலாமா, இவ்வளவு கவனம் கொண்டு குப்பையை தாமரபுரம்ல போட்டேன்னா எதுக்குமா வந்து தண்ணி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அறிவுரை நிதானமா சொன்னம்மா. அதனால கேட்டுக்கிட்டு ஐயா இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு
1: சொல்லலாம். அருமை சார், அருமை சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து தென்னாவெட்டு, இது படத்தோட பேர், பாடல் வந்துட்டு இருக்கு ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல.

ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டீங்க, நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியை கேட்டீங்க, நிறைய பேர் கூட முயற்சி செஞ்சுருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிடலாம். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிதானம் வரணும் அப்படின்னா பின்னால் என்ன நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்த செயலில் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இறங்கவே செய்யணும். ஒரு செயலில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். அந்த ஒரு பெரிய பொறுப்பு நம்மக்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நினைவுகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லதாக இருக்கணும். நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மற்றவங்க நம்புகிற அளவுக்கு நம்ம செயல் இருக்கணும். அதுதான் அப்படி வந்துடுச்சுன்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் நிதானமும் வந்துடுச்சு. நிதானம் வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தான் தரும். நிதானத்தால் தோல்வி அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு என்ன விளைப்படத்துலேருந்து.

அளித்த பாடலோடு நிறைவு பெற்றது ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:02 மனம் பிரமதே நிகழ்ச்சியில் உங்களுக்கான விருப்ப பாடலை தர்றதுக்காக கார்த்திகா காத்திருக்காங்க. அதோட நிறைய கேள்விகளும் ரெடியாக இருக்குது. பேப்பரை இப்போவே வந்து இந்த டீச்சர் மாதிரி வச்சு வாசிச்சுட்ருக்காங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா

நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகள் வெளியேற்றுவதை தொழிற்சாலைகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜு உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் டா நாங்கில் நடைபெற்ற 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் ஷாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தேடிங்க பட்டைகளப்பும் ஆகாஷ்வாணி தொடர்ந்து விரிவான ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:03. 11 மணி வரைக்கும் ஜாலக்கிட்டு ரசிக்கலாம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் நேரலையில். மனம் விரும்புதே மக்களை, இந்த காலை பொழுதுல உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 04-22-56-111-3 04-22-56-111-3 இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இனிய நாளே காலை உற்சாக வணக்கம். சென்னையில இருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு வந்து உத்தம புத்திரன் புதிய படம், அதுல இருந்து அந்த பாடல்,
0: திருமண பாடல் இல்லையா? அட்டகாசம் அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நீங்க விரும்பிய பாடல் உங்களுக்காக வணக்கம் போல மன விரும்புதே நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய, தெரிஞ்சிருக்க வேண்டிய சில பொது அறிவு கேள்விகள் நான் கேட்பேன், பதில நீங்க சொல்வீங்க. அந்த விதத்துல அடுத்து வரக்கூடிய பல விரும்பி கேட்கக்கூடிய நேயருக்கான கேள்விய இந்த இடத்துல நான் கேட்டுறேன். உலகின் ஐம்பெருங்கடலுள் மிகச்சிறிய கடல் எது? பெருசா இருக்கிறதுனால தான் ஐம்பெருங்கடலுக்குள்ள அதை நம்ம சொல்றோம். இருந்தா கூட ஐம்பெருங்கடலுள் மிகச்சிறிய கடல் எது? இதுதான் முதல் கேள்வி. இப்ப பாடல் சூப்பரா வந்துட்டே இருக்கு. சென்னை பட்டாபி அவருடைய விருப்பத்துல கேட்கலாமா?

அட்டகாசமான பல்கலை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி தினம் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 10:09 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே மனசுக்கு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். காலை பொழுது சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வரணும்.

0: இது வாரம் முழுக்க வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஒரு சிலருக்கு எங்கள் அம்மா இன்னைக்கெல்லாம் லீவ் இல்லை, வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு இருப்பீங்க. இருந்தால் கூட உங்கள் மனசு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பாடல்களை கேட்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொள்ளை பிரியம் தான். இருந்தால் கூட நமக்கு பிடிச்ச பாடலை நம்மளே கால் பண்ணி கேட்குறது அப்படிங்கிறது இன்னும் இன்னும் சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா? அந்த விதத்தில் மனம் விரும்பி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: விஜயபட்டியிலிருந்து ரேணுகா தேவி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ரேணுகா தேவி. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தென்மதுரை வைகை நதி அந்த பாட்டு.
0: தென்மதுரை வைகை நதி, அவ்வளவுதான்.
1: ஆமா, இங்க கடலை கேட்டீங்க, நான் நதிய கேட்டேன்.
0: ஓ, எப்படி எப்படி என் கேள்வியில இருந்தே நீங்க பாட்டு கேக்குறீங்க அப்போ. ஆஹா, பயங்கரமான ஆட்கள் தான். சொல்லுங்க மக்களா, உலகின் ஐம்பெருங்கடலுள் மிகச்சிறிய கடல், ஆக்சுவலாக 5 பெருங்கடல் நம்ம சொல்லுவோம். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், 5 பெருங்கடல் இருக்கு. ஸோ இந்த 5 பெருங்கடல்லே சின்ன கடல் எது?
1: ஆர்க்டிக் பெருங்கடல்.
0: ஆர்க்டிக் பெருங்கடல், சூப்பர் சூப்பர். கலகிட்டீங்க போங்க ரேணுகா தேவி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: உங்களுக்கு வந்து உங்கள் சந்தோஷத்துக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் விரும்பி கேட்ட பாலே நாங்கள் ப்ளே பண்ணிடுறோம். அண்ட் அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வியும் நாம் இந்த இடத்துல கேட்கலாம். விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கான பதில அடுத்து வரக்கூடிய நேர் சொல்கிறாங்க சொல்லுவாங்க. நம்ம நிகழ்ச்சி இப்போ பால் கேட்கலாம் ரேணுகா தேவி விருப்பத்தில்.

0: நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பல கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 0462 2126 1132, 0462 2126 1133. சரி மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அன்பனையரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாம்பிள்ள இருந்து.
0: உடையாம்பிள்ளி சுதா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு செந்தூர பாண்டி படத்துல இருந்து செந்தூர பாண்டிக்கு ஒரு சாங்.
0: அந்த பாடல் கொடுத்துடலாம். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சர் சி வி ராமனா, அரிஸ்டாட்டிலா?
1: மேம் ஆப்ஷன் ஏ அரிஸ், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது அந்த பேர். ஆப்ஷன் ஏ.
0: விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் சி வி ராமனா, அரிஸ்டாட்டிலா? சர் சி வி ராமன் சொல்லிட்டீங்களா? ராமன் விளைவு கண்டுபிடிச்சவர் சர் சி வி ராமன், அவர் இல்லை, அரிஸ்டாட்டில். ஆமா, தத்துவத்தின் தந்தையா இருக்கக்கூடிய அரிஸ்டாட்டில் தான் விலங்கியலுடைய தந்தையாவும் இருக்கிறாரு. சூப்பர் சூப்பர், நன்றி சுதா, உங்க ஒரு பவால கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. அண்ட் அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி நம்ம அந்த இடத்துல கேட்கலாம். எல்லா கேள்விக்கான பதிலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, இருந்தால் கூட இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வி, தமிழகத்தின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தமிழகத்தின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? அதிகமாக எந்த இடத்துல விளைச்சல் இருக்குதோ, அரிசியினுடைய விளைச்சல் இருக்குதோ, கண்டிப்பாக அந்த மாவட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் கெஸ் பண்ணலாம். தமிழகத்தின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? இப்போ பாடல் செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து உடையமொழி சுதா விருப்பத்தில் கேட்கலாமா?

0: ரெடி.
1: அன்பின் வரிகளாய், ஆசை அஞ்சலாய், உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அதினம் ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

0: 10:24 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் வனிதனன் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. 10:24 ஆயாச்சு. நிறைய பேர் காலை சாப்பாடெல்லாம் முடிச்சிருப்பீங்க. இருந்தால் கூட நான் கேட்குற பாட்டை ப்ளே பண்ணி அதை நான் வானொலியில் கேட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் அப்படின்லாம் கூட சிலர் இருப்பீங்க. இருந்தால் கூட இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குருவன்கோட்டையிலிருந்து முருகன் மேடம்.
0: குருவன்கோட்டை முருகன்.
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: அம்மன் கோயில் கிரகாலயப்படுத்துற மேடம்.
0: ஆ,
1: சின்னாமணி கோயில் அந்த படம்
0: பாட்டு அம்மன் கோயிலுக்கு.

0: கிழக்கால உட்காந்து கேட்குறீங்களா, வீட்டுக்குள்ளே உட்காந்தா கேட்குறீங்களா?
1: வீட்டில் உட்காந்து நான்
0: வீட்டில்
1: கேட்குறேன்.
0: உட்காந்தா கேட்குறீங்களா? சரி ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, தமிழகத்தின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது?
1: தஞ்சாவூர் மாவட்டம். ஆமாம்,
0: தஞ்சாவூர் மாவட்டம். சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சிங்க?
1: நெற்களஞ்சியம் அந்த மாவட்டம்.
0: அருமை அருமை, சூப்பர். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நீங்கள் விரும்பி கேட்ட பல உங்களுக்காக கொடுத்துடலாம். அதற்கு முன்பாக அடுத்து வரும் நேர்கான கேள்வி இந்த இடத்துல நான் கேட்டுறேன். இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுது? நான் கேட்குறது நம்முடைய தேசத்தில் தேசிய அறிவியல் தினம். நீங்கள் உலகளவில் யோசிக்கக்கூடாது, இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுது? ஒரு க்ளூ வேணால் கொடுக்கலாம், அதை நம்ம கொண்டாடி முடிச்சிடோம். கடந்த மாதத்தில் தான் ஒரு நாள் அது. இந்த கேள்விக்கான பதிலோடு உங்களுடைய விருப்பப்பால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். இப்போ பால் கேட்கலாமா? குருவன் கோட்டை முருகன் விருப்பத்தில்

0: நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அன்பனையர், வணக்கம்.
1: நேயர்களின் இதயத்திற்கு இசைச்சாரலை வழங்கிக் கொண்டிருக்கும் நிலை பண்பலை 102.6 அன்பான சோதரிக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா.
0: இனிய காலை வணக்கம்.
1: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கூந்தல் இருங்க திரைப்படம் சோதரி, அல எப்படி பெய்ய கொடுத்து கொடுத்திருப்பாரு வா பொன்மையில் என்ற பாடல் சோதரி.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிக்கலாம். இந்தியாவில தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். கேள்விக்கான பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒண்ணு பிப்ரவரி 28, இன்னொன்னு மார்ச் 8.
1: பிப்ரவரி 28.
0: சூப்பர், சரியான பதில் அதுதான். அருமை, நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா பிப்ரவரி 28 தான் நம்ம இந்தியாவில் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? விண்வெளி சார்ந்து யோசிக்கணும், சரிங்களா? ஸோ இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? இப்போ பாடல் மதுரை ஆண்டனி அவருடைய விருப்பத்தில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: சரி சரி,
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி ஸ்நேகிதியே இருக்கு. இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில என்ன பேச இருக்கிறீங்க தெரியுமா? அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பா சுதந்திரமா? என்கிட்ட கேட்டால் சுதந்திரமே, எங்கள் அம்மாட்ட கேட்டால் கண்டிப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்று பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். மனமருமதி நிகழ்ச்சியில் அவர்களுடைய அடுத்த நண்பர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம், முகவூர்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க மேடம்.
3: வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
4: பாயு புலி படத்துலேருந்தே பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம்.
3: உங்கள் ஊரில் மழை பெய்தா என்ன? இன்னொரு ஆப்ஷன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்திய விண்வெளி ஃபர்ஸ்ட் இதுதான். சூப்பர். ஆமாம், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர் தான்.
4: நன்றி,
3: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், சரியாக சொல்லிட்டீங்க. உங்கள் விருப்பப்படலை உங்களுக்கு பரிசாக கொடுத்துடலாம். அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி அந்த இடத்துல நான் கேட்டுறேன். தமிழ்நாட்டில் மஞ்சள் விளைச்சலுக்கு பெயர் போன முதன்மையான மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் நிறைய மசாலா பொருட்கள் அந்த ஏரியாவில் தான் விளையுது. இருந்தால் கூட மஞ்சள் விளைச்சலுக்கு பெயர் போன ஒரு முதன்மையான மாவட்டம் எது? இப்ப பாடல் முகவூர் ஜோதி அவங்களுடைய விருப்பத்துல.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 10:42 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.7 மனம் ரொம்ப நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே உங்கள் நினைவிற்கு இன்று முற்பகல் 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி N111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நீங்களின் கருத்துக்கள் கேட்கலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமாக்கலுக்கான திட்டம் குறித்து தெரிஞ்சுக்கலாம். மனமருமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனையர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வெள்ளியங்கிரி பேசுறேன் மேடம்.
0: வெள்ளியங்கிரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு முத்து படத்துலீங்க ஒருவன் ஒருவன் முதலாளி, இந்த பாட்டு கொடுங்க மேடம். கேள்விக்கு உடனே சொல்றீங்களா?
0: ஆ சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம்.
0: ஈரோடு மாவட்டம், அப்படியே உங்க பக்கத்துல தானே?
1: சரியா
0: சொல்லி இருக்கீங்க வெள்ளியங்கிரி, உங்களோட பேசல ரொம்ப சந்தோஷம். உங்க விருப்ப பாடல கொடுத்துடலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய நீருக்கான கேள்வி இந்த இடத்துல நம்ம கேட்கலாம். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து எது? உயிரெழுத்து 12, அதிலிருந்து அவ் வரைக்கும் இல்லையா? ஸோ அந்த 12 உயிரெழுத்தில் ஒரே ஒரு உயிரெழுத்து மட்டும் வள்ளுவர் அவருடைய குறளில் பயன்படுத்தவே இல்லை, அது எந்த உயிரெழுத்து? இப்போ பாடல் வெள்ளியங்கிரி அவருடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: 10:51 நிமிடத்தில் சூப்பரான ஒரு பாடல் சூப்பர் ஸ்டார் பாடல் கேட்டு ரசிச்சும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 எல்லாம் மனம் இருந்ததே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மணியர் வணக்கம்.
1: ஏனுங்க வணக்கம்ங்க.
0: வணக்கம், வாங்க அண்ணாச்சி.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கிறோம் கணேசன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வைகாசி பிறந்தாசுல இருந்து நீலக்குயிலே நீலக்குயிலே பாட்டு அப்படியே திண்டுக்கல் காணி
0: போட்டுருக்கோம். வைகாசி எப்போ பிறந்தாச்சு, இப்ப நீலக்குயிலே பாடல் கேட்கிறீங்களா? கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா?
1: கேளுங்க. வந்து ஒண்ணே,
0: திருக்குறள்ல பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து எது? ஒரு மூதாட்டியோட பெயர் ஆரம்பிக்க கூடிய எழுத்து
1: தான்
0: அது. உயிரெழுத்துல உயிரெழுத்துல கடைசி உயிரெழுத்து, சரியா? அந்த உயிரெழுத்தை தான் அவர் பயன்படுத்தவே இல்லை. நன்றி கணேசன், உங்க விருப்ப பல்லவங்களுக்காக பிளே பண்ணிடலாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேர்கான கேள்வி, கீதாஞ்சலி என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதினவர் யார்? கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? பாலிலிப்போ திண்டுக்கல் கணேசன் விருப்பத்தில்

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 10:57 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மண்மலை 106.6 மனம் விரும்பது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேரம் சந்திச்சு அவங்களுடைய உறுப்பப்பால பிளே பண்ணிடலாம் நினைச்சேன், ஆனா நேரம் இல்லாத காரணத்தினால கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற நூலை எழுதினவர் யார் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் எழுதியிருக்கிறாரு இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற புகழ்பெற்ற நூலை. மக்களே, இதுவரைக்கும் மனம் விரும்பி நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

மகளே, இன்னும் சில நொடிகளில் அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனி கேட்கலாம். இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பாக சுதந்திரமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறீங்க. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, வளமாக்கலுக்கான திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலம்தானாவில் ஹீமோக்ளோபின் பெண்களின் உயிர் நாடி அப்படிங்கிறத பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் பல் சீரமைப்பு குறித்த

நிற்க வேண்டியது கண்டிப்பாக சுதந்திரமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறீங்க. ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, வளமாக்கலுக்கான திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலம்தானாவில் ஹீமோக்ளோபின் பெண்களின் உயிர் நாடி அப்படிங்கிறத பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் சுபாலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மரவந்தை கடற்கரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3:02 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 உங்கள் வீட்டு செல்ல குட்டி சரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ். 5:00 நம்மை சுற்றி. உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல பயிர் சாகுபடி. நேர்முகம் பங்கேற்பவர் முக்குடல் கீதா பிரியதர்ஷினி அவர்கள். 8:05 இளங்காற்று. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரலில் பக்தி இலக்கியங்களில் கனவு. 10:00 சுகமான ராகங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.

ஸ்நேகிதியை கேட்க போறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 இல். ஒவ்வொரு நாளும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பல அட்டகாசமான தலைப்புகளோட ஸ்நேகிதிகள் தங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, அன்னையின் அதாவது அம்மாவோட அன்பில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக சுதந்திரமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலை இதை வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக அவங்க கூட இணைந்திருக்கிறோம்.

0: நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
1: நான் உங்கள் சசிகலா.
0: சிநேகிதிகள், உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் அனுபவங்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறோம், 0462-256-1132.
1: மற்றும் ஒரு எண், 0462-256-1133.
0: நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சிநேகிதி வந்துட்டாங்க, யார் பேச போகிறான்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், பெருமாள்புரத்துல இருந்து கோமதி
0: நமச்சிவாயா. சொல்லுங்கம்மா.
2: சார், கண்டிப்பா சொல்றேன் சார், சுதந்திரம் தான் வேணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள நம்ம இன்னைக்கு உள்ள நிறைய குடும்பங்கள்ல என்னன்னா பூர்வீக சொத்து அதெல்லாம் கிடையாது. அவங்க சம்பாத்தியம் பண்ணிதான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணணும். அப்ப வந்து நீ கட்டுப்பாடா வச்சிருப்பேன், ஒரு கடையில தான் வேலை கிடைச்சதுன்னா நீ வேலைக்கு எல்லாம் போக கூடாதுன்னு அவளை வந்து கண்டிச்சு இது பண்ணி அந்த பொண்ணை வந்து அவங்க ஈர்த்தி பிடிச்சாங்க அப்படின்னா அவளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அவளுக்கு எந்த இடத்துல வேலை பார்க்க முடியுமோ அங்க சுதந்திரமா பொண்ணோ பையனோ அவங்களுக்கு உண்டான அந்த முடிவை எடுக்க விட்டு இவங்க கண்காணிக்கலாம். கண்டிப்பு தேவையில்லை, கண்டிப்பு தேவையே இல்லை.
0: கண்டிப்பு தேவையில்லைங்கிறீங்க?
2: ஆமா, கண்டிப்பு தேவையில்லை. இன்னைக்கு கண்டிச்சா அவங்க வேற முடிவெடுத்துறாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையில சுதந்திரமா விட்டு அவங்க எவ்வளவு தூரம் எப்படி போறாங்க, எவ்வளவு தூரம் போறாங்க, எந்த இடத்துல போய் நம்ம அவங்கள வந்து அணைக்கணும், தடுக்கணும்னு நினைக்காதீங்க. அணைச்சு அவங்கள அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும். தப்புதான் இன்னைக்குள்ள பேரண்ட்ஸுக்கு, ஆனா கண்டிப்புங்கிற பேர்ல அந்த பிள்ளைங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம்.
0: அதாவது கண்டிப்புங்காம கண்காணிச்சு அவங்கள வந்து கொஞ்சம் ஆலோசனை.
2: கரெக்டா சொன்னீங்க, கண்காணிச்சு சுதந்திரமா
0: கொஞ்சம் முன்னாடியோ சொல்லிருங்க.
2: எப்பா நீ இந்த ரோட்ல இப்படி போற, இது தப்பு, நான் உனக்கு சுதந்திரமா உனையை அங்க நான் அனுப்புனேன், இது தப்புன்னு சொல்லி வேற வழி கிடையாது. அந்த பிள்ளை எப்படியாவது இவங்க மீட்டு கொண்டு வரணும்.
1: சரிம்மா, சரி,
0: சூப்பர், நன்றிம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: சுதந்திரம் அவசியம் சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
1: இந்த காலமும் அந்த காலமும் சுதந்திரம் அவசியம் அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா?
0: கண்டிப்பா. ஆனா அவங்க சொன்ன மாதிரி கண்டிக்க வேண்டாம், அவங்கள வந்து கண்காணிங்க. அவங்க வந்து தவறான வழிகளில் போறாங்க அந்த மாதிரின்னா நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு அதை வந்து கண்டிக்காம அதை வந்து எடுத்து.
1: ஆனால் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, அதாவது பூர்வீக சொத்துலாம் இப்போ வந்து யாரும் வந்து அதை நிலைநிறுத்துறதில்ல, உழைச்சி தான் எல்லாமே உருவாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன துறையை தேர்ந்தெடுத்து போகிறாங்களோ அவங்கள சுதந்திரமாக உங்கள் கண்காணிப்பில் செயல்பட விடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
0: கண்டிப்பாக, இதுவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நிகழ்ச்சியினோட தொடக்கமான பாடல் வந்துகிட்டே இருக்குது, திருமூர்த்தி படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 12:21 ஆயாச்சு. அம்மாவோட அன்பில் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக சுதந்திரமா அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்து இன்னைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஸ்நேகிதிகள் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்களோ?
2: ஆமாம், பிஸியாக. சண்டேனாலே வந்து பிஸி தானே, வேலையெல்லாம் நிறையா இருக்கும். ஒரு வாரத்து வேலையை ஒரு நாளில் பார்க்கக்கூடிய டே கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சண்டே தான் இல்லையா?
1: அப்படி சொல்கிறீங்க. ஆனால் சில பேருக்கு இந்த சண்டே தான் ரெஸ்ட்டு.
2: இல்லை, ரெஸ்ட்டுன்னெலாம் லேடிஸ்க்கு எனக்கு கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் என்

0: இருந்து.
1: அப்படியா?
0: ஏன்னா ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ரெஸ்ட்டுன்னா இரவு நேரத்தில் எல்லாருக்கும் ரெஸ்ட் இருக்கே, அந்த நேரம் தான் வந்து அந்த ஓய்வு நேரம். மற்றபடி சண்டேன்னா ரெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலருக்கு வேணால் ஒத்துப்போகும், எல்லாருக்கும் ஒத்துப்போகாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தலைப்பு, அன்னை நண்பில் வந்து விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பாக சுதந்திரமா அப்படின்னு. சுதந்திரம்ங்கிறது வந்து எல்லா நேரமும் இருக்கக்கூடாது, சுதந்திரமாக செயல்பட தான் விடணும். அவங்க ஒரு நேர் சொன்ன மாதிரி அந்த கண்காணிப்பில் தான் அந்த சுதந்திரம் வந்து இருக்கணும். இப்போ நிறைய வெளியிடங்களில் தவறுகள் வந்து நடக்குது, நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய மீடியாவிலலாம் பார்க்கும்போது சொல்கிறாங்க இல்லையா, பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அம்மா அப்பா ஃபோன் நம்பர் வந்து தெரியணும் அந்த பிள்ளைக்கு. அதே போல் யாராவது பேசினாங்க, ஏதாவது ஆசி வார்த்தை கூறினா கூட நேர் வந்துட்டாங்க.
1: பேசலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: நல்லா
1: இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம்.
0: சரி சொல்லுங்க.
2: ஏமா, கண்டிப்பும் பிள்ளைகளுக்கு இருக்கணும், சுதந்திரமும் கொடுக்கணும்னா ரொம்ப சுதந்திரம் கொடுக்க கூடாது. சுதந்திரம் வந்து கொடுக்க வேண்டிய சாப்பாட்டு விஷயத்துல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோமா, அந்த இடத்துல சுதந்திரமா பிள்ளைகளை கண்டிக்காம கூட்டிட்டு வரலாம். கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கட்டாயம் தப்பா தெரிஞ்சதுன்னா அதை நம்ம எப்படி பக்குவமா சொல்லணுமோ சொல்லி அதை பக்குவமா பிள்ளைகளை கண்டிச்சு கொண்டு வரணும்.
1: ரெண்டுமே வேணுங்கறீங்க?
2: ரொம்ப சுதந்திரமா.
0: இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க?
2: எனக்கு ரெண்டு பையன், ஒரு பொண்ணு ஒரு பையன்.
0: ஒரு பையன். பெண் பிள்ளைய வந்து நீங்க உங்க கண்காணிப்புல தான வச்சிருப்பீங்க சுதந்திரம் கொடுத்தாலும் இல்லையா?
2: அம்மா சுதந்திரம் கொடுத்தா என் கண்டிப்புல தான் கொண்டுறோம்.
0: அழகா உங்க அனுபவத்தை சொல்லிட்டீங்க, நன்றிமா.
1: நன்றி நிகழ்ச்சியில
0: கலந்துக்கிட்டீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். நிகழ்ச்சி அருமையாக வழங்க வந்திருக்கும் நடிப்பு திலகம் பூபாலா சார் அவர்களுக்கும் பொறுமையோடும் பொறுப்போடு வழங்கிட்டு இருக்கும் சசிகலா மேடத்துக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்க்கிறது வசந்த. நல்லா இருக்கீங்களா இருவரும்?
0: நல்லாவா இருக்கும், ஆனா சிரிப்பு தெரியுது. சரி, ரொம்ப மகிழ்ச்சி.
3: அதனாலதான் கொஞ்சம் கேக்குது.
1: கேட்கல இருக்கீங்களோ?
3: ஆமா, விளைஞ்சிட்டேதான் உங்க கேட்டு கேட்டுக்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க.
3: எங்க வீட்டுல நான் வந்து சுதந்திரம் தான் மேடம். சுதந்திரம் சுதந்திரம் கொடுத்தா கண்டிப்பா இருக்கும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஆனா சுதந்திரம் கொடுத்துருக்கு. ஏன்னா எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா சுதந்திரம் தந்தாங்க, என்னை நம்பி தந்தாங்க. அதே மாதிரி நான் அந்த இதை காப்பாத்தினேன். அதனால இப்ப அதே இதை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பு வந்து ரொம்ப கண்டிக்க கூடாது, ஏன்னா நம்ம மேல கோபம் வந்துடும் பிள்ளைகளுக்கு.
0: வெறுப்பு வந்துடும். நம்ம அம்மா அண்ணா இப்படிதான் இப்படிதான் சொல்லுவாங்கிற வெறுப்பு வந்துடும்.
3: ஆமா, இப்ப என் பையன் மூணாவது பையன் இருக்கான் பாத்துக்காங்க, சில பிள்ளைகள் பால் கட்டிருக்கு, அவன் குடிக்க மாட்டான். காலே எஞ்சி கடுங்காய் போடலன்னா நானும் பிள்ளையா அவங்க ரெண்டு தடவை பிள்ளைய அடிச்சு
0: சொல்லுவான்.
3: ஆமா, அதனாலயே அவனுக்கு கடுங்காய் போட்டு வைக்கணும்.
0: பாருங்க,
3: அதுலயே அவன் வித்தியாசம்
0: சொல்லுவான்.
3: அதனால வந்து அப்பமா தமாசா சொல்றேன், நீ குடிக்க மாட்டேறையா அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு போட்டு வைக்கணும் போட்டு வைக்கணும். அடம்பிடிப்பானா எந்திக்கே 9 மணி ஆகும், ஆனா போட்டு வைக்கணும். அதனால நான் சுதந்திரமா இருப்பேன், ரொம்ப ஜாலியா இருப்போம் மேடம். எங்க வீட்டுல நான் சொல்லுவேன், நான் என் பிள்ளைல எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்போம்.
0: சூப்பர் சூப்பர்.
3: அதிகமா இல்ல என் வீட்டுல.
4: குளிர்ச்சி
5: இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
3: பெண்கள் கொண்டாடும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். 12:30 ஆயாச்சு. ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அம்மாவோட அன்பில் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது கண்டிப்பா சுதந்திரமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து பேசக்கூடிய ஸ்நேகிதி யாருன்னு கேட்டலாமா?
2: கேட்டலாமே.
3: வணக்கம். ஆஹா, நமக்கு ஏறிங் கடிக்குதே. மறுபடியும் ஒரு திருப்பு அந்த காண்டாக்ட் நம்பர் நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்நேகிதி வந்துட்டாங்க. வணக்கம்.
2: ஓகே, லைனில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம். 0462 2526 1132.

0: ஆறு ஒன்று ஒன்று மூன்று மூன்று அப்படிங்கிற
1: ஆமாம்,
0: நம்பருக்கு
1: நம்ம
0: நீங்கள் கால்
1: ஏற்கனவே
0: பண்ணலாம்.
1: சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்நேகிதி வந்துட்டாங்க. வணக்கம். ஓகே, இந்த லைனில் ஏதோ பிரச்சனைன்னு
0: பிரச்சனையாக
1: நினைக்கிறேன்.
0: தான் இருக்குது.
1: சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து வெளியில் போகிறாங்க, அம்மா அப்பா ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியணும். யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொந்தக்காரங்க என்ன அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய வைக்கணும். இவங்கவுங்க
0: கண்டிப்பாக.
1: நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு வெளியாட்கள் யாரும் பழகும் போது எதையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பிஸ்கட்டாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும்,
0: கரெக்ட்.
1: வாங்கி சாப்பிடக்கூடாது. இப்போ உள்ள நிலவரத்தை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அம்மா தான் வந்து பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லி
0: சொல்லி
1: கொடுக்கணும்.
0: கொடுக்கணும். கரெக்ட். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம். நான் நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: சொல்லுங்க கண்ணம்மா.
2: குழந்தைகளை வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போது அம்மா மார்கள் தான் நிறைய பொறுப்புகள் இருக்கும். அவங்க அட்ரஸோ ஃபோன் நம்பரோ ஏதோ ஒண்ணு நம்ம குழந்தைகள் கையில ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருவோம்.
1: அது கூட்டத்துல போகும்போது, ஆனா தனியா போகும்போது சொல்லிதான் கொடுக்கணும் அவங்களுக்கு.
2: ஆமா, தனியா போகும்போது சொல்லிதான் கொடுக்கணும். கூட்டங்கள்ல நம்ம வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது கூட்டங்கள்ல தப்பி குழந்தைகள் போயிட கூடாது இல்லையா?
1: ஆமா,
2: அத நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா அதை காட்டியிருச்சுன்னா அந்த குழந்தைகள் அந்த காண்டாக்ட் பண்ணுவாங்க.
1: திருவிழா நேரங்கள்ல பிள்ளைகிட்ட வந்து அந்த போன் நம்பர் வந்து அவங்க அம்மா அப்பா அட்ரஸோட எழுதி கெட்டி போடணும்ங்கறாங்க.
2: கையில ஒட்டி வச்சிருவாங்க.
0: ஓ, கையில ஒட்டி.
1: திருவிழா நேரங்கள்ல கூட்டத்துல.
2: ஆமா, திருவிழா நேரங்கள்ல கூட்டங்கள் நம்ம பல இடங்களுக்கு, இப்ப மகாலுக்கு எல்லாம் கூட போகும், குழந்தைகளை கூட்டிட்டு கடைகளுக்கு எல்லாம் போனா கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
0: சரி சரி சரி, கூட்ட நேரங்கள்ல
2: அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நமக்கு.
1: அதனால
2: நமக்கு பெண்கள் தான் கவனமா குழந்தைகளை கவனிச்சு பாத்துக்கணும். அம்மா அம்மார்களுக்கு தான் அந்த பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கும்.
1: கண்டிப்பா.
0: நிறைய
1: தவறுகள் நடக்கிறத
0: வீட்டுல இருந்து வெளியிலதான் விளையாடுறாங்க. அசால்ட்டா வீட்டுல தானே விளையாண்டுட்டு இருக்காங்க,
1: அதான் தவறுகள் நடக்கிறதுக்கு அதுவே ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றேன்.
0: சோ அத வந்து கரெக்டான முறையில நம்ம கண்காணிச்சு குழந்தைங்க எங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, யாரு கூட
1: இருக்காங்க. நம்ம பிள்ளை மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனா வந்து சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல.
0: ஸோ அதனால இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம
1: ரொம்ப கவனமா இருக்கும்.
0: குழந்தைங்களை வந்து சரியான முறையில் கண்காணிக்கணும். அவங்க கூடயே நம்ம அதிகபட்சம் நேரத்தை வந்து செலவிடணும். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்ட் கோ.
2: சரி சரி,
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அன்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள்

0: முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும், அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு

0: மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் குரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் குரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் கொண்டு உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே நம்ம நிலை பண்பலை 102.6. அம்மாவோட அன்பில் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக சுதந்திரமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அன்னைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு வந்து குழந்தை

0: நீங்கள் நிறைய பேர் வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பழக்கம் வந்து வந்துருச்சு.
1: ஆமாம்.
0: அப்போ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணணும், செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் குழந்தைங்க, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு இப்போ ஏதாவது வழிமுறை தேவைன்னா, இப்போ நமக்கு ஏஐ ஏற்கனவே வந்துருச்சு, அதில் கேட்டாலே சொல்லிடும்.
1: ஆமாம்.
0: குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃபோன் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும், எப்படியெல்லாம் செட்டிங்ஸை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அதுவாகவே வந்து வழிகாட்டிடுது.
1: சொன்னா செஞ்சிரும்.
0: ஸோ அப்போ நமக்கு இப்போ எல்லாமே யாருக்கிட்டையுமே கேட்க வேண்டாம் நிறைய விஷயங்களை,
1: ஆமாம்,
0: அதுவும் முக்கியமாக பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து அதில் சொன்னாலே போதும், ஏஐயில் அதுவே நமக்கு கொடுத்துருது.
1: இப்போ ஏஐனா அப்போ வந்து வீட்டில் பாட்டியம்மா இருந்திருப்பாங்க, அதுக்கடுத்து அம்மாவும் வந்து சொல்லி கொடுப்பாங்க, இங்கே போகணும், இவங்ககிட்ட தான் பேசணும், யாரும் தண்ணி கொடுத்தாங்கன்னு கூட வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா காலம் மாற மாற சூழ்நிலைகள் மாறுது, நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்குறச்ச நம்மளை நாம் இன்னும் பாதுகாத்துக்கணும். பொதுவாக பெற்றோர்களோட கண்காணிப்பில் தான் குழந்தைகள் இருக்கணும்.
0: இன்னைக்கு ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய ஸ்நேகிதிகள் வருவான்னு எதிர்பார்த்தோம், ஆனால் என்ன மதியம் 1 மணி ஆயிடுச்சுங்கிறதால இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக இருந்திருக்குமா?
1: ஆமாம், ஸ்பெஷல்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சின்னத்தாய் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: சிநேகிதி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம சிநேகிதி நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு தலைப்பு தான், இன்றைய சூழ்நிலையில் அம்மாவோட அன்பில் அதிகமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக சுதந்திரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிறைய பேர் ரெண்டுமே தேவை அப்படின்னாங்க. சில பேர் கண்டிக்கிறத விட அவங்களை கண்காணித்து அவங்களுக்கு சில அன்போட சில ஆலோசனைகளை சொல்லி மாற்றலாம் அப்படிங்கிற விஷயம்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து சிநேகிதிகளுக்கும்
1: நன்றி,
0: நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரணாம் புவி மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமாக்கல் மற்றும் மேம்பாட்டு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரணாம் என்ற சொல் தாய் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு உருவாக்கம் ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. பூமியை நம் தாய்போல் கவனித்து அதை ஆரோக்கியமாக வைப்பது நம் அனைவரின் கடமை.

இந்த பிரணாம் திட்டமானது ரசாயன உரத்தை சீரான அளவில் பயன்படுத்தும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. முந்தைய 3 ஆண்டு சராசரியுடன் ஒப்பிடும்போது ரசாயன உர பயன்பாடு குறைந்ததன் விளைவாக அந்த உர மானியத்தில் 50% அந்தந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அணுகுமுறையானது நிலையான வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதை ஊக்குவிக்கிறது. வேளாண்மையில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாட்டிற்கு தீர்வு காண்பதே இந்த பிரணாம் திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அதிகப்படியான உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதனால் மண்ணின் வளம் குன்றுகிறது, அவை உற்பத்தி திறனையும் பாதிக்கிறது. பிரதமரின் தாய் பூமி சீரமைப்பு விழிப்புணர்வு ஊட்டச்சத்து மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டமானது கடந்த 2023 அறிவிக்கப்பட்டது. இத்திட்டமானது மாற்று உரங்கள் மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாட்டை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. உரங்கள் துறையால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் கீழ் தற்போதுள்ள உர மானியத்தின் சேமிப்பின் அடிப்படையில் நிதி அளிக்கப்படும். பணத்தை சேமிக்கும் மாநிலத்திற்கு 50% சேமிப்பு மானியமாக

0: ஊக்குவிக்கிறது. வேளாண்மையில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாட்டிற்கு தீர்வு காண்பதே இந்த பிரணாம் திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அதிகப்படியான உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதனால் மண்ணின் வளம் குன்றுகிறது, அவை உற்பத்தி திறனையும் பாதிக்கிறது. பிரதமரின் தாய் பூமி சீரமைப்பு விழிப்புணர்வு ஊட்டச்சத்து மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டமானது கடந்த 2023 அறிவிக்கப்பட்டது. இத்திட்டமானது மாற்று உரங்கள் மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாட்டை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. உரங்கள் துறையால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் கீழ் தற்போதுள்ள உர மானியத்தின் சேமிப்பின் அடிப்படையில் நிதி அளிக்கப்படும். பணத்தை சேமிக்கும் மாநிலத்திற்கு 50% சேமிப்பு மானியமாக வழங்கப்படும். விவசாயிகள் அதிகப்படியான உரங்களை பயன்படுத்துவதால் மண் அரிப்பு, அதிகரித்த உப்புத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த உற்பத்தித்திறன் ஆகியவை குறைவதற்கு காரணமாகின்றது. விவசாயிகளின் ஒட்டுமொத்த உர நுகர்வை குறைக்க ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். அதிகப்படியான ரசாயன பயன்பாடு நம் உடல் நலனை பாதிக்கும். மண் பரிசோதனையின்படி உரமிடுவதால் உர தேவையானது குறைகிறது. வேளாண்மையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மிக அத்தியாவசியமான ஒன்றாகும். இயற்கை விவசாய முறைகள், ஒருங்கிணைந்த பண்ணை முறைகள், நுண்ணீர் பாசனம், பசுந்தாள், பசுந்தழை, பயிர் சுழற்சி ஆகிய தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் பயன்படுத்தும் போது மண் வளம் அதிகரிக்கிறது, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறது. மேலும் இந்த திட்டம் வாயிலாக வறட்சி, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது உர பயன்பாடு குறையும் நேரங்களிலும் பாதிக்கப்பட்ட மாநிலத்திற்கு உரிய மானிய பங்கீட்டை இந்திய அரசு தீர்மானிக்கும். உரங்கள் துறையால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டத்திற்கு நிதி அளிப்பதற்காக தற்போதுள்ள உர மானியத்தின் சேமிப்பை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மானிய சேமிப்பின் 50% மாநில அரசுக்கு மானியமாக வழங்கப்படும். கொடுக்கப்படும் நிதியில் 70% கிராமம், தொகுதி மற்றும் மாவட்ட அளவில் உள்ள உரங்கள் மற்றும் உர உற்பத்தி அலகுகளை உருவாக்கும் வகையில் திறன் விரிவாக்கத்திற்கு பயன்படுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 30% மானிய நிதியை விவசாயிகள், பஞ்சாயத்துகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் உர பயன்பாட்டை குறைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள சுய உதவி குழுக்களை ஊக்குவிக்க பயன்படுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவையான மற்றும் முறையான உர பயன்பாடானது பொருளாதார நிலைப்பாட்டில் மட்டுமல்ல சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் அடிப்படைக்கும் முக்கியமானது. எனவே பல்வேறு சூழ்நிலைகளை மதிப்பீடு செய்து அதன் பிறகு பயனுள்ள வகையில் உர பயன்பாட்டை உறுதி செய்வது இன்றியமையாதது. குறைக்கப்பட்ட உர நுகர்வின் காரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பொருளாதாரமும் மேம்படுகிறது. எதிர்கால தலைமுறையினருக்கு நீடித்த நிலையான விவசாயம் மற்றும் உணவு கிடைப்பதற்கு நம் அண்டை பூமியின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை அனைவரும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த விவசாய நிலமானது நம் எதிர்கால சந்ததியினருக்கு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது இந்த பிரணாம் திட்டம்.
1: ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. External Affairs Minister Dr. S. Jaishankar and U.S. Secretary of State Marco Rubio today held wide-ranging discussions in New Delhi, reaffirming the strength of the India-U.S. strategic partnership and outlining key areas of cooperation, including trade, energy, mobility and regional security. Briefing the media after the meeting at Hyderabad House, Dr. Jaishankar said the talks over lunch focused on the latest developments in the Gulf region, while the Indo-Pacific remains an important priority ahead of the Quad meeting. The External Affairs Minister stressed the importance of concluding a trade agreement between India and the United States at the earliest. He welcomed the recent expansion in energy trade and said diversified energy supplies are central to India's energy security.
3: In terms of the political understanding between India and the United States, we have a strategic partnership which emanates from a convergence of national interests in many areas. And in our meeting at the embassy, we took up developments pertaining to West Asia, Middle East, to the Indian subcontinent, and to East Asia.
2: U.S. Secretary of State Marco Rubio described India as one of the United States' most important strategic partners.
4: A strategic partnership is something very different. It's something much broader than that. And you work together strategically to solve those problems. And the list of issues that we work together with India

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: பால்சுவை நிகழ்ச்சிகளோடு உங்களை எல்லாம் இசை மலையில் இணைத்துக் கொண்டிருக்கும் நிலைப்பண்பலை 102.6 இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகையை தடுக்கக்கூடிய உயிர் சக்தி பத்தி தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இனிமையான பாடல்களோட.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹீமோக்ளோபின் பெண்களோட உயிர் நாடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களோட உடல் நலத்தில் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய இரத்தத்தில் ஆக்சிஜனை வந்து உடலினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறுப்பு வந்து ஹீமோக்ளோபின் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சிது அப்படின்னா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு அப்புறம் கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 நலம்தானா? சரி, உடல்ல ஹீமோக்ளோபினோட அளவு குறைஞ்சா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதா வந்து சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. அடிக்கடி சோர்வு, தலை சுற்றல், அப்புறம் மூச்சு திணறல், முகம் வந்து வெளியேறி போயிருக்கிறது, கவனக்குறைவு, முடி உதிர்தல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இன்னும் சில பிரச்சனைகள் கூட ஏற்படும், அது என்னங்கிறத பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நலமாய் வாழ வழிகாட்டும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹீமோக்ளோபின் பற்றி தான் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக அது வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்குள்ள காலத்தில் பல பெண்கள் வந்து வேலை, குடும்ப பொறுப்பு, குழந்தைங்க பராமரிப்பு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தங்களை, அதாவது அவங்களுடைய உடலை வந்து அவங்க வந்து கவனிக்கிறது வந்து கொஞ்சம் விட்டுருதாங்க. அதில் கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிடாமல் நல்லா தூங்காமல் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற அந்த சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து ரொம்ப குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் என்ன தான் வேலைன்னு இருந்தாலுமே நம்ம நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக பெண்கள் நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னாலே வீட்டில் குழந்தைங்க மற்ற பெரியவங்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க நல்ல முறையில் கவனி

சிறுமிகள் முதல் கர்ப்பிணி பெண்கள் வரை வந்து அனைவருக்குமே வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு வந்து இரும்பு சத்தினுடைய அளவு வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ உடலில் ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை, பசலக்கீரை, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், மாதுளை, கருப்பட்டி, கொண்டக்கடலை, அதாவது கம்பு, ராகி, இந்த மாதிரியான சிறு தானியங்களை வந்து நம்ம வந்து சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. நம்ம உடலில் இரும்பு சத்தினுடைய அளவு அதிகரிக்குமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்று மாலை 4:02 நம்ம நிலை பண்பலை 102.6 பொதிகை தும்பி தாயம் விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெடியா இருங்க. ஸோ நகைச்சுவை துணுக்குகள், காமெடி, இந்த மாதிரியான உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தலாம். வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் எங்ககிட்ட நிறைய கேள்விகளை ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசலாம். நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறோம் நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு நம்ம ஹீமோக்ளோபின், பெண்களினுடைய உயிர் நாடி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் இரும்பு சத்து நல்லா அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து எலுமிச்சை, நெல்லிக்காய், ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடலில் ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்ட உடனே குடிக்காமல் கொஞ்ச நேரம் கழித்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது வந்து இரும்பு சத்து அதிகமாகதை வந்து குறைக்குமா. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் சொல்லக்கூடிய இரும்பு சத்து மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது வந்து தாயோட ஆரோக்கியத்துக்கும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நம்ம நிலைப்பண்பலை 102.6. நம்ம அடிக்கடி பிபி சுகர் மட்டும் வந்து பார்க்கணும் இல்லையா, செக் பண்ணுறோம். அதே மாதிரி வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு முறையாவது ஹீமோக்ளோபின், நம்ம உடலில் வந்து அந்த இரத்தத்தினுடைய அணுக்கள் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 நலம்தானா. பெண்கள் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் உதவி பண்ணுறதுக்காகவும் நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது. முக்கியமாக நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம்னு சொல்லக்கூடிய பால்வாடி பள்ளிக்கூடத்தில் போனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெண்களுக்கான விஷயங்கள் எப்படிலாம் பராமரிக்கணும், அவங்களுடைய இரும்புச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிடணும், என்னதெல்லாம் தவிர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சின்ன சின்ன மீட்டிங் கூட்டம்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள இந்த மாதிரி அங்கன்வாடி மையங்களில் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கூட்டங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனிவோங், ஜப்பானின் தோஷிமிட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்திய

0: பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிப் பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
3: திருப்பெரும்பூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 819,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை 2 முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும்

0: நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி வார சந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டு வரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இகாஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கொக்கோகாஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
3: இந்த இன்வெசிலைன்றது ரொம்ப தின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். செல்ஃபாகவே போட்டுட்டு கலத்திக்கலாம். இனிஷியலாக மட்டும் நாங்கள் கிளினிக்ஸில் வச்சு எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அட்டாச்மெண்ட்ஸ் மூலமாக அதை வந்து அவங்களே போட்டுட்டு கலட்டுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டுட்டு கலத்திக்கலாம், சாப்பிட்றப்ப கலத்தி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குது. சீக்கிரமாகவும் டியூரேஷனும் முடிஞ்சிரும். பெருசாக அவங்க கிளிப்பு போட்டிருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம சிரித்தாங்க அப்படின்னா நம்மளோட பல் என்ன தெரியுதோ அது மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு ஷீட் மாதிரி தான், நம்ம இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ லேமினேஷன் பண்ணுற அந்த ஷீட்டு, அந்த ஷீட் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லேயர் வெளியில் இருக்கும், ரப்பர் லேயர், அவ்வளோதான். ஸோ அதனால் அது கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. முற்றிலும் ரொம்ப கம்ப்ளீட்டாக சேஃபான ஒரு மெட்டீரியல் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்னால் அந்த ஒரு மெட்டீரியல்னால நமக்கு நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது கிடையாது. காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அது கொஞ்சம், ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம், அந்த நேரத்துக்கு வந்து கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்றப்போ அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் தான்.

0: இந்த இன்விசிலைன் அப்படின்றது வந்து முன்னாடி உள்ளது மாதிரி ஒரு சில பேருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயும் வந்து அது லேஸாக கொஞ்சம் புண்ணாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 1 to 2 lakhs வரைக்கும் வரும். டியூரேஷனுமே உங்களுக்கு கம்மி தானே. 1.5 to 2 வருஷம் முடிக்கிற வேண்டிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அரௌண்ட் ஒரு 6 to 8 months நம்ம முடிப்போம். அதுவும் போக நீங்கள் சாப்பிட்றப்ப கழட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிப் போடுற அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது. பேசுறது வந்து கஷ்டமாக இருக்காது. நார்மலான கிளிப்ஸ் நம்ம வியர் பண்ணுறப்போ நம்ம வந்து ப்ரெஷ்ஷிங் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அதனால வந்து ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணாமலோ இல்லை மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய பல் சொத்தை வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் திரும்ப நீங்கள் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எப்படியும் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இன்விசிலைன் போடுறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். 12-13 வயசுலேருந்தே இந்த ஆர்த்ரோன்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்விசிலைன் போடுறதுமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வயது இருந்துச்சுன்னா போடுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 30 to 35 இயர்ஸ்லேயே எல்லாருக்குமே க்ரோத்திங் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிடும். இந்த வளர்ச்சி அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு முடியும். ஸோ அதுக்குள்ளே எப்படியோ அந்த ஏஜில் உள்ளவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஜாப் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம முகத்தில் வந்து பல் இந்த மாதிரி வெளியில் இருக்குது, இல்லை வந்து ஒரு பல் மொத்தம் தெத்தி பல்லாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அழுக்கு சேர்ந்து சொத்தையாயிருச்சு, அது வெளியில் தெரியுது, அதை நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே யூஷுவலாக வந்து இந்த ஏஜ் லிமிட்டில் தான் இருக்கும். ஒரு 15 to 30-35 தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கேட்டுருவாங்க, ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி மோஸ்ட்லி அவ்வளோவா யாரும் வந்ததில்லை. அதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அல்லாமல் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
3: நிறைவு பெற்றது நலம் தானா. நேர்லி நம்ம நிலை பண்பலை 102.6 இன்று மாலை 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். குட்டீஸ், நீங்கள் கால் பண்ணி ரொம்ப ஜாலியாக பேசலாம், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 2:16. இந்திய மண்ணின் பெருமை பேசும் இந்நேரம் மணித்திருநாடு. ஒவ்வொரு நாளும் மணித்திருநாடுல இந்தியாவில் சிறப்பான இடங்கள் பற்றியும் சிறப்பான தலைவர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்வோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிறப்பான கடற்கரையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள மரவந்தே கடற்கரை பற்றிய அரிய விஷயங்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். நிகழ்ச்சி தொடக்கமாக பாடல் வந்துட்டுருக்கு. மனோ சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில், கிழக்கு சீமையிலை படத்துலேருந்து பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரை நாடு. ஒரு கடற்கரை பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிறது நீளமாக, நிறைய இடங்களில் எங்கே பார்த்தாலும் நீளமாகவும் இருக்கும், நீல நிறம்

இருக்கும் இல்லையா. அது நம்ம வானத்தை பார்க்கும்போது அதோட அந்த நிறம் தான் வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமலே மனசு வந்து சொல்லும். நம்மளுடைய இரண்டு கால்களையும் வந்து அந்த கடற்கரையோரம் பதிச்சு அந்த அலைகள் வந்து அதை அழிக்கிற மாதிரி இப்படி நிறைய விளையாட்டெல்லாம் நம்ம வந்து கடற்கரையோரம் நின்றுன்னா விளையாடுவோம். நம்ம கையில் ஃபோன் இருந்ததுன்னா உடனே அதை வீடியோ எடுப்போம். இவ்வளோ ஒரு ரம்மியமான கடற்கரை இது, அழகான அந்த குளிர்ந்த காற்று. இதை ரசிக்காத மனங்களே வீட்டில் ஒருத்தராவது கண்டிப்பாக வந்து இருப்பாங்க, ரசிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஒரு கடற்கரையை பார்த்தாலே இதுதான் நம்மளுடைய முதல் தோன்றலாக இருக்கும். ஆனால் அதை சுற்றி சில பகுதிகளும் இருக்குது அப்படிங்கும் போது இன்னும் ரசிக்கிற வகையில் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இன்றைக்கு நாம் மணித்திரைநாடு நிகழ்ச்சியில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் பைந்தூர் தாலுகாவில் மரவந்தே அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தோடு கூடிய அழகான கடற்கரையை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். கர்நாடகாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மரவந்தே அழகான ஒரு மலை கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். தூய நீல நிற நீர், அமைதியாக ஓடும் ஆறுகள், அடர்ந்த பனை மரங்கள், அகன்ற கடற்கரை அப்படின்னு இதோட காட்சியை வந்து சொல்லிகிட்டே போகலாம். கொடசாத்ரி அப்படிங்கிற மலைகளுக்கு நடுவுலேயே இது காட்சி தருதுன்னா பாருங்கள். சுற்றி அற்புதமான எளிய கிராமமும் இருக்குது. நீங்கள் மனதால் அந்த காட்சிகளை நினச்சி பார்க்கும்போதே அந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு நம்மளை நினைக்க தோணுதில்லை. அதை பற்றின விஷயங்கள் இன்னும் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பாய்ஸ் படத்திலிருந்து கபிலன் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சித்ரா சிவராமன் கார்த்திக் பாடின பாடல்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

உண்மைக்கு உற்ற நண்பனாய் நாட்டு நடப்புகளை எளிதில் தரும் வானலை கலைஞன். இது உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு. இன்றைக்கு நிகழ்ச்சியில கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பைந்தூர் தாலுகாவில் மரவந்தே கடற்கரை அது கிராமத்தோடு சேர்ந்த ஒரு இயற்கை சூழலில் அமைந்திருக்கு அந்த கடற்கரை. அதோட கொடசாத்திரி அப்படிங்கிற அந்த மலைகளுக்கு நடுவிலேயும் அந்த கடற்கரையானதே இருக்குது. சௌபர்ணிகா அப்படிங்கிற ஆற்றில் இருந்து நாம் பார்க்குற வகையில் அந்த கடற்கரை இருக்கிறது தான் அந்த கடற்கரையோட முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை விடுமுறை ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கச்ச எல்லாரும் நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம் அப்படிங்கப்போ நம்ம இந்த பக்கம் எங்கே கடற்கரை இருக்குது, எங்கே மலைப்பகுதி இருக்குது, எங்கே நீர்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து யோசிப்போம். இந்த சண்டையிலேருந்து அடுத்த சண்டே வர தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. டைம் கிடச்சிதுன்னா ஒரு நாள் அந்த கடற்கரையோட அந்த சூழ்நிலையை பார்க்குற மாதிரி நம்ம இங்கே உள்ள டூரை வந்து அமைச்சிக்கலாம். இதுவே நீங்கள் கர்நாடகா இனி அடுத்த வருஷம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மரவந்தே கடற்கரையை வந்து பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிராமம் இருக்குது, உயரமான பனைமரம், மலைப்பகுதி, ஒரு சௌபர்ணிகா

அப்படிங்கிற அந்த ஆற்று பகுதியிலேருந்து நம்ம பார்த்தோன்னா அந்த கடற்கரை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த ஆறு அப்புறம் கடற்கரை இதுக்கு இடையில வந்து சாலை இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த சாலை பகுதியில் வாகனங்கள் போடுறப்போ இந்த பக்கம் பார்த்தா ஆறு, அடுத்த பக்கம் கடற்கரை இருக்கிற மாதிரி அந்த காட்சி ரம்யமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த கடற்கரையை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டு இருக்கு சின்னவர் படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமா நீங்க உங்களுடைய பாடலை விரும்பி கேட்கலாம். பாடல் கேட்கறதுக்கான எண்கள் சொல்லிடுறேன். 944-33-60-79-4. திரும்பவும் சொல்கிறேன், 944-33-60-79-4. இந்த எண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். இன்று பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மரவந்தே கடற்கரை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரசிக்கிற வகையில் சாலையில் நின்று நம்ம ஒரு பக்கம் ஆற்றையும் இன்னொரு பக்கம் வந்து கடற்கரையும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த கடற்கரையானது மரவந்தே கடற்கரையானது வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட உடுப்பியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மரவந்தே கடற்கரை இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கர்நாடகா போயிருப்பீங்க, உடுப்பி கூட போயிருப்பீங்க. அங்கேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மரவந்தே கடற்கரை இருக்குது. இங்கே வந்து மீன் பிடித்தல் முக்கிய வருமானத்துக்கு ஆதாரமாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. மீன் பிடிப்பதற்கு சிறிய டீசல் இழுவை படகுகளும் சிறிய படகுகளும் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். பருவமழை காலத்தில் கடற்பயணம் வந்து தவிர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. விவசாயம் முக்கிய தொழிலாக இங்கே இருக்குது. தென்னை மற்றும் நெல் ஆகியவை இங்கே வந்து பயிர் செய்கிறாங்க. அதுவும் முக்கிய பயிர் இடக்கூடிய இதாக இருக்குது. தென்னை நெல் இதை வச்சு நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. மழை இருக்கிறப்போ கடற்கரைக்கு போகிறதில்ல. மீன் பிடிக்கிறது முக்கிய தொழிலாக இருக்குது, அதுவும் அந்த படகு மூலமாக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதோட மரவந்தே கடற்கரை மிகவும் சாகசமான இடங்களில் ஒன்றா சொல்லப்படுது. என்ன தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டுருக்கு, கட்டுமரக்காரன். இது படத்தோட பேர். இளையராஜா அவர்கள் இசையில் மனோ ஜானகியம்மா பாடின பாடல்.

இன்றையிரவு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில 9:30 நீங்க கேட்கலாம் பக்தி இலக்கியங்களில் கனவு. என்ன சொல்ல போறாங்க காத்துருங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில. இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மரவந்தே கடற்கரை பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அங்கே உள்ள தொழில் வருமான பத்தி சொன்னேன் இல்லையா, அது ஒரு சாகச இடங்கள்ல ஒன்னா வந்து கருதப்படுது. அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, இந்த கடற்கரையில ஸ்கூபா டைவிங் செஞ்சு நீருக்கடியில பல அதிசயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கடற்கரையில இல்லை, அதுக்குன்னே ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க நீருக்கடியில. அது வந்து தெளிவா தெரியுமா, வளமான கடல் பல்லுயிர் வளம் கொண்ட பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. சிறந்த இடங்களாக குறிப்பிட்ட இடங்கள் சில இடங்கள் இருக்குது. நெத்ராணி தீவு, குறும்காட் தீவு, செயின் மேரி தீவுன்னு சொல்கிறாங்க. சௌபர்னிக்கா அந்த ஆற்றுக்கு பின்னால் இந்த படகு பயணங்கள் வந்து நடைபெறும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கடலில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆகிய ரெண்டையுமே காணக்கூடிய ஒரு சிறந்த கடற்கரையில் ஒன்றா இதையும் சொல்கிறாங்க. இந்த கடற்கரையானது டால்ஃபின்கள், ஜெல்லி மீன்கள், நண்டுகள் உள்ளிட்ட பல கடல்வாழ் உயிரினங்களின் இருப்பிடமாக திகழ்கிறது.

இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தூத்துக்குடி போவோம் கடற்கரையை பார்க்கணும் அப்படின்னா அல்ல கன்னியாகுமரி போவோம். ஆனால் கர்நாடகம் போனீங்கன்னா மரவந்தே கடற்கரையை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம். நிகழ்ச்சியில் அடுத்த இயற்கை, இது படத்தோட பேர். சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, வித்யாசாகர் இசையில்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: இன்று மாலை 5:02 அருமமொழிகள். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா நிகழ்ச்சியில் கலந்துக்க 0462251332 மற்றும் ஒரு எண் 0462251333 இந்த எண்களில் அழைக்க சொல்லி அவங்களோட திறமையை இன்றைக்கு நிகழ்ச்சியில் வெளிப்படுத்த சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திரு நாடல் நிகழ்ச்சியில். இன்றைக்கு கடற்கரை மரவந்தே கடற்கரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் கர்நாடக மாநிலத்தில் இருக்க சித்திரை மலை அந்த கடற்கரைக்கு அருகில் இருக்கிறதுனால சாகச பிரியர்கள் சிலர் வந்து மலையேற்ற போகணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க கூட இங்கே வரலாம். கடற்கரையை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது. அங்கே பார்வையாளர்கள் உள்ளூர் கலாச்சாரத்தை ரசிக்கலாம், பாரம்பரிய உணவுகளை சுவைக்கலாம், பாரம்பரிய கைவினை நினைவு பொருட்களை வாங்கலாம். கர்நாடகா உடுப்பி மாவட்டத்தில் இருக்குது. உடுப்பியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மரவந்தே கடற்கரை இருக்குது. கொடசத்திரி குன்றும் தென்னஞ்சோலையும் மரவந்தேவின் அழகுக்கு அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் இங்கே வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இந்த கடற்கரையை பார்க்கன்னு சொல்கிறாங்க.
2: வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீர் குறையாது போங்கடா.

தலித்தந்தை இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மணித்திருநாடு. இன்றைக்கு நிகழ்ச்சியில மரவந்தய கடற்கரை பத்தின பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேரில் இன்னும் சற்று நேரத்தில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலாகும், அதனைத் தொடர்ந்து குக்கு நேர்வரப்பு பாடல்கள், நீங்க வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்ட பாடல்கள் உங்களுக்காக ஒளிபரப்பாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணிநாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல்மின் திட்டங்கள் குறித்து தாவேகா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கணினி யுகத்தின் கற்கண்டு ஹைக்கு நிலைப்பண்பலை 102.6 இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். ஆமாங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்க. அல்லது வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் அனுப்பலாம்.

தொழில்நுட்பத்தின் கற்கண்டு ஹைக்கு நிலைப்பண்பலை 102.6 இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். ஆமாங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்க. அல்லது வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் அனுப்பலாம். ஓகே, என்ன நம்பர், 9443360794. இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். மறுபடியும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், 9443360794. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ்னாலே நம்ம வாட்ஸ்அப்பில் அப்படியே மெசேஜ் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அள்ளி குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. முதல்ல யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி கண்ணன் அவங்களுடைய விருப்பமான பாடல் தான் ஒரு ஓடை நதியாகிறது அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததா யாருடைய பாடல்? ராஜபாளையம் ராக்கப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன் இவங்களுடைய விருப்பமான பாடல் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து.

அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடலோடு நம்ம நிலைப்பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ்ல. அடுத்து யாருடைய பாடல்? தென்றலையே என்னை தொடு அப்படிங்கிற படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டி தீபா வளர்மதி.

0: 3:19 ஆயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து யாருடைய பாடல்? அது அவங்களுடைய குரலையும் நம்ம கேட்கலாமா?
1: நாசரத்தில் இருந்து ராஜேஸ்வரன்.
0: சரி,
1: மறவன் தமிழ் மூவி குலாபி குலாபி பாடல்.
0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் நாமளும் கொடுத்துடலாம், கேட்டு ரசிக்கலாம்.
2: காலுக்கு மேல
3: கொலுசு,
2: கொலுசுக்கு மேல
3: இளசு,
2: இடுப்புக்கு மேல
3: சொகுசு,
2: ஐயோ கழுத்துக்கு மேல

வெயில் ரொம்ப அதிகமாக தானே அடிக்குது இல்லையா? அதுவும் மே மாதம்னா நம்ம சொல்லவே வேண்டாம் இல்லையா? என்ன திடீர்னு வெயிலை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, அடுத்த பாடலும் வெயில் படத்துலேருந்து தான். வெயிலோட விளையாடி அப்படிங்கிற ஒரு பாடலை தான் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. குருவன்கோட்டை முருகன், தீபக் குட்டி.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களின் விருப்பங்களோடு என்றும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 3:30 ஆயாச்சு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? டவுன் கலனையைச் சேர்ந்த நடராஜன், சித்ரா, ராஜேஷ், சங்கர் இவங்களுடைய விருப்பத்திற்காக தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அட்டகாசமான பாடல்களோடு, அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல். காசி படத்தில் ஒரு இனிமையான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. யாரு? மேலப்பாளையம் உசைன். அவங்களுடைய விருப்பத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. குயிலே குயிலே பூங்குயிலே, ஆமாங்க அடுத்த பாடல் அதே பாடல் தான். யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வானர்முட்டி நம்பிராஜ் ஆண் பாவம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: மூணு மணி 46 நிமிடம் ஆயாச்சு. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தூத்துவான்குளம் இசக்கியம்மாள் அவங்களுடைய விருப்பமான பாடல் தான். அவங்களுக்கு வந்து உடனே இப்போ தூக்கம் வருதான், அதனால ஒரு நல்ல தாளாட்டு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. நாமளும் கேட்கலாம். என்ன படத்துலேருந்து? காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து.

0: குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி குணா படத்திலிருந்து.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருடைய விருப்பமான பாடல்? பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிராம் அவங்களுடைய விருப்பத்திற்காக எட்டுத்துக்கும் பர அப்படிங்கிற படத்துல தான் பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இன்றைக்கி குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைய பேர் தங்களுடைய விருப்பமான பாடல் கேட்டாங்க. நான் நிறையவருடைய பாடல் ஒளிபரப்ப முடியல, கண்டிப்பாக உங்களுடைய பாடல் அடுத்து ஒளிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணிநாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல்மின் திட்டங்கள் குறித்து தாவேக்கா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடு போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். ஏட்டத்துக்கும் பட்டை கிளப்பணும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நலிவன்பலை 102.6 வந்தாச்சு. பொதிகை தும்பி, ஆமாங்க, பொதிகை தும்பினாலே தாயத்தை உருட்டி உருட்டி விளையாட வேண்டிய விளையாட்டு தான். இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி தாயம் விளையாட்டில் விளையாடுறதுக்காக உங்கள் கூட ரெடியாக இருக்கிறோம்.

0: உங்கள் பாசமிகு முக்குடல்பு பாலன்,
1: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் வே ராமச்சந்திரன்.
0: பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்களும் ரொம்ப ஜாலியாக விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1133.
1: மற்றும் ஒரு எண் 0462-256-1133.
0: ராமச்சந்திரன், பொதிகை தும்பி தாயம் விளையாட்டுன்னு நம்ம நேர்கள் கட கட கட கடன் லைனில் வர ஆரம்பிச்சிடுறாங்க.
1: கண்டிப்பாக ஒரு ஆர்வம் தான், எப்படியாவது நம்மளை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற.
0: ஓ, நம்மளை ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி வராங்க. நம்மளும் இந்த டைம் விடக்கூடாது.
1: கண்டிப்பாக.
0: சரியா? சரி, முதல்ல யார் அசத்தலாம் விளையாட போகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?

0: ஓ நம்மளை ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி வராங்க, நம்மளும் இந்த டைம் விடக்கூடாது
1: கண்டிப்பா.
0: சரியா? சரி, முதல்ல யார் அசத்தலா விளையாட போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: வணக்கம், பழையபட்டியில இருந்து செல்வகணி சார்.
0: செல்வகணி.
1: செல்வக்கணி பனையம்பட்டியா?
0: பழையப்பேட்டை.
1: பழையப்பேட்டை.
0: சரிம்மா, உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்துடலாமா?
2: நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கான நம்பர் 4.
2: ஐயோ, யாரு? நான் தான் கேட்கணுமா?
0: ஆமா, நீங்க தான் கேட்கணும். ஏன் ஐயோ? நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுமே. கேளுங்க.
2: சரி, ஒரு விடுதலை மாதிரிதான் கேக்குறேன்.
0: ம்.
2: உரிச்ச கோழி ஊர்வலம் ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, அதை என்ன சொல்லுங்க பாப்போம்.
0: உரிச்ச கோழி ஊர்வலம் போகுது.
1: உரிச்ச கோழி, ஏதாவது க்ளூ கொடுங்களே.
2: சாப்பிடக்கூடிய பொருள் தான்.
1: இப்படிலாம் சொன்னா எப்படி?
0: உரிச்ச கோழி, உரிக்காத கோழியில நல்லா கவனிங்க. உரிச்ச கோழி.
1: வெங்காயமா?
2: இல்ல,
0: அது எங்க உரிக்கவே இல்லையே.
1: ஆரஞ்சு பழமா?
2: அது இல்ல.
0: நீங்க என்ன உரிக்கிற பழத்திலேயே இருக்கீங்களே.
2: இன்னொரு இன்னொரு குழு, எல்லோ கலர்ல இருக்கும்.
1: எல்லோ கலர்ல இருக்குமா?
2: எங்க போனா நம்ம பீச் அங்க மாதிரி போனா வாங்கி சாப்பிடுவோம்.
0: ஓ, நீங்க சொல்றது இந்த சோளமா?
1: கரெக்ட்,
2: அதேதான்.
0: ஆ, சரி சரி சரி சரி, சூப்பர் சூப்பர். ஆனா இவ்வளவு க்ளூ கொடுத்தத நான் கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கலையா?
2: கண்டுபிடிக்கணும்.
0: சரி, மார்க் யார் கொடுக்கலாம்?
2: ஆ, மார்க் உங்களுக்கு தான்.
0: அப்படியே? நீங்க தான் நிறைய க்ளூ கொடுத்தீங்க.
2: சரி, உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி.
0: ஆரா, பாத்தீங்களா கரெக்ட்டா சொல்றாங்க பாத்தீங்களா? இதான் இதான் நம்ம நேரல் அப்படிங்கிறது. அவங்களுக்கு கரமா இருக்கு, நமக்கு கரமா இருக்கு.
2: கரமா இருக்கு.
0: சூப்பர்மா, நன்றி. சூப்பரா விளையாடுனீங்க.
2: நன்றி, நன்றி.
1: மிக்க நன்றிமா, மிக்க நன்றி.
0: அடுத்து யாரும் கேட்கலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, இணைப்புல இருக்கீங்க?
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு
1: க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா என்ன? யாருமே உருட்டலே. இன்னும்
0: உருட்டல. அடுத்து யாரும் கேட்டுரும். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரு பேசுறீங்க?
2: நான் பரமகுச்சிலிருந்து சுகன்யா.
0: சுகன்யா, உங்களுக்கான நம்பர் என்னன்னு கேட்டுடலாமா?
2: நீங்க கேள்வி கேட்கற மாதிரியா அது உள்ளணும்?
0: நான் கேள்வி கேட்கற மாதிரி உள்ளணுமா? சரி, பாப்போம் அது யார் கேள்வி கேட்கற மாதிரி உள்ளதான்ட்டு.
1: என்ன
0: நீங்க வேற ஏதாவது கேக்க கூடாதா உங்களுக்கு?
2: வேற ஏதாவது டயலாக் ஏதாவது சொல்லுங்க. இந்த நடிக்கிற மாதிரி,
0: நடிக்கிற மாதிரி சொல்றமா உங்களுக்கு? உங்களுக்கான டயலாக் என்ன தெரியுமா? இப்போ நீங்க வந்து 10 வயசுக்கு போயிட்டீங்க, சரியா? ஆமா, நீங்க 10 வயசு குழந்தை. இப்போ 10 வயசு குழந்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்க அம்மா அப்பாட்ட வந்து கடை கூட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு பொருளை வேணும்னு கேக்குறீங்க. எப்படியாவது அடம் பிடிச்சி வாங்கணும் இப்போ நீ அவங்ககிட்ட, சரிங்களா? இப்போ நீங்க தான் 10 வயசு குழந்தை, நாங்க தான் உங்களுடைய பேரண்ட்ஸ். கேளுங்க,
1: கேப்பீங்க கடையில நம்ம நிக்கிறோம்.
0: ஆமா, அப்படியா? கடையில வந்துமா நிறைய இனிப்பு எல்லாம் சேப்பாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும், ஆனா வயித்துக்கெல்லாம் ஒத்துக்கிடாம போயிடும். நீ வீட்டுல வச்சு சாப்பிட்டேன்னு வையன், உனக்கு வந்து நல்லா.
2: சரிப்பா,
0: சரி அந்த பிள்ளைக்கு அந்த முட்டை எடுத்து.

0: இருக்குப்பா, அடம் பிடிக்குது, வேற வழி இல்ல.
1: சரிப்பா, இந்தாங்க வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க.
0: இந்தாமா சூப்பர் சூப்பர் பாத்தீங்களா, நீங்க சூப்பரா வாங்கி முட்டையை வாங்கிட்டீங்க பாத்தீங்களா, அடம் பிடிச்சி
1: எல்லாம் ரேட்டு தான் ரூபா கொடுக்காம போயிட்டு இருக்கீங்க.
0: இந்தாங்க ஒரு ரூபா 10 ரூபா வச்சுக்கிடுங்க. சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. சூப்பர். நம்ம நேர்கள் எல்லாமே வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து லேசாக குழு கொடுத்தா போதும், அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டுறாங்க இல்லையா. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எட்டுப்பட்டி ராசா படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 பொதிகை தும்பி தாயம் விளையாடு தான் விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்ததா யாரு விளையாட போறான்னு பாத்திரலாமா ராமச்சந்திரன்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பாப்பான் குளம் முத்து. உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்திரலாமா? 6. ஆமா, உங்களுடைய சாய்ஸ் தான். இன்னைக்கு கேளுங்க, என்ன கேட்க
2: போறீங்க?
0: படத்தோட சிச்சுவேஷன் சொல்லுவீங்க, அதை என்ன படம் கண்டுபிடிக்கணுமா? அப்படியே படத்தை வர்றீங்க பாப்போம்.
1: அப்படியே சொல்லுங்க சிச்சுவேஷன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. மறுபடியும் ஒருத்தர் சொல்லுங்க.
1: நீங்க பேசுறீங்க.
2: ஒத்தப்பொடி, மிளகாப்பொடி, மிளகாப்பொடி.
1: சரி, அருவா மிளகாப்பொடி.
2: அவரு வந்து கமிஷனரா இருப்பாரு. டிப்டி கமிஷனரா இருப்பாரு.
0: டிப்டி கமிஷனரா இருப்பாரு. யாரு? ஓ, சொல்ல மாட்டீங்க யாரும் சொல்லக்கூடாதோ. சரி,
2: பாம்பு வச்சு கமிஷன்.
0: இது பழைய படமா புது படமா?
2: நம்ம திருநெல்வேலி எடுத்த படம்.
0: சூப்பர் சார், சூப்பர் முத்து சார். நல்லா கேள்வி, ரொம்ப எங்களுக்கு எளிமையாக கொஞ்சம் ஈஸியாகவும் கேட்டீங்க. நன்றி.
2: நன்றி சார.
1: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார். நீங்க
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றா இருக்கும் சார்.
0: உங்களுக்கான நம்பர் என்னன்னு
3: பாத்திரலாமா பாபு சார்? ஓட்டுங்க.
0: 3.
1: 3.
0: நாம தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும்.
1: ஆமா,
0: நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வீங்களா? முயற்சி பண்ணுதீங்க.
1: முயற்சி பண்றீங்க.
0: அப்போ உங்களுக்கான கேள்வி என்ன கொடுக்கலாம்?
3: எது வேணாலும் கொடுங்க சார்.
0: உங்களுக்கு எதுல ரொம்ப அதிகமான ஆர்வம்?
3: எனக்கு எல்லா இதுலயும் ஆர்வம் இருக்கு சார். சொல்லுங்க.
0: எல்லாத்துலயுமே ஆர்வம் இருக்குது.
1: அப்படின்னா ஒரு பாட்டு படிங்க.
0: முயற்சி பண்ணுங்க எங்களுக்காக. ஒரு முறை முயற்சி பண்ணுங்க பாபு சார்.
1: அப்படியே எடுத்து விடுங்க. எம் கே தியாகராஜ்,
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க வந்து பாடுங்க. பாடலாமா?
3: பாடுங்க.
0: அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லா, நீங்க சொல்ற, நீங்க ராகமா பாடுங்க போதும்.
3: சப்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டு, உயிரை இல்லாத உறவை கேட்டேன், அழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியாத வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத மேகம் கேட்டேன்.
0: சூப்பர் சூப்பர் முள்ளக்காடு பாபு சார், ரொம்ப சூப்பரா வந்து நீங்க வந்து பாடிட்டீங்க பாத்தீங்களா? எதுவுமே நம்மளால கண்டிப்பா முடியும், முடியாதுன்னு நினைக்க வேண்டாம்.
3: சரியா,
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: மிக சிறப்பு சார்.
0: சூப்பர், ரொம்ப சூப்பரா வந்து நேரெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எதிரும் புதிரும் படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்து இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நின்றுங்கள்.

0: சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 பொதிகை தும்பி தாயம் விளையாடு தான் விளையாடிட்டு இருக்கிறோம். 4:23 நிமிடத்துல அடுத்து வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் ராமச்சந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: தியாகராஜ நகர்ல இருந்து செல்வகுமார் பேசுறேன்.
2: எப்பா லைன் புடிச்சிட்டீங்களே.
0: ஆமா செல்வகுமார் சார், உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்திரலாமா?
1: ஆ பாத்திரலாம்.
0: 3
2: 3 அப்படின்னா
0: நம்ம தான். ஒரு தடவை சொன்னா 3 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி 3 விழுந்துருச்சு.
2: செல்வகுமார் சார்.
1: ஆ சொல்லுங்க.
2: ஆமா, ஒரு டைம் மிஷின், அதாவது கால இயந்திரத்தை கொண்டு உங்க முன்னால வச்சிருக்காங்க, சரியா? அது உள்ள நீங்க போறீங்க, போயிட்டு நீங்க எந்த யுகத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கும் போது இங்க தெரியாம ஒரு பட்டன் அமைக்கிட்டீங்க, அது நேரம் உங்களை 1940 கூட்டு போயிட்டு, சரியா? 1940 நம்ம பழைய இந்தியா இருக்கு, அங்க வந்து உங்களை வந்து இறங்கி பாக்கிங்க. ஐயோ நம்ம இப்படி வந்துட்டோமே, 2026

0: பார்க்காம இருந்தோம், இப்போ 1940 வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க அந்த சூழ்நிலையில?
1: அந்த சூழ்நிலையில் ஏதோ வேற ஏதாவது ஒரு பட்டன் அமுக்கிட்டு எங்க இந்தியாவுக்கு வந்துருவேன்.
0: அப்படி கிடையாது, உங்களை 1940 ஒன்று விட்டாச்சு, அந்த மிஷின் வந்து
2: வந்துட்டு
1: எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வருவான் பையா வருவேன்.
2: தூத்துக்குடி,
1: சிறுவைகுண்டம்,
2: நானும் டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் சொல்லுவீங்கன்னு
1: பார்த்தேன்.
2: ஓ, சிறுவைகுண்டம், தூத்துக்குடியா?
1: ஆமா, தூத்துக்குடி, வாகைக்குளம்.
2: ஏன் அப்படி அந்த ஊர்களை மட்டும் உங்களுக்கு சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை? பக்கத்துல
1: இருக்கக்கூடிய தியாகி இருந்தாங்க, கப்பலோட்டிய தமிழன் வாவுஸ் இருந்தாரு, சுப்பிரமணிய பாரதி இருந்தாரு.
2: ஓ, அப்படி வரீங்க நீங்க.
0: இல்ல, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்து என்னன்னா, அந்த மாதிரி தியாகிகளை பார்த்து அவர்கள வந்து பார்த்து பேசி சந்தோஷப்படுவேன்னு நீங்க சொல்லுவீங்க. நாங்க எதிர்பார்த்தோம்,
2: வந்துட்டாங்கல்ல, அதான்
0: வந்துட்டீங்க.
2: ஆமா, அதுக்காக தான் அந்த ஊரை நான் சுத்தி பார்க்க போறேன்ட்டாங்க. சூப்பர் சூப்பர்,
0: பரவாயில்ல. சைக்கிள்லயே போய் எட்டயபுரத்துல போய் பாரதியை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒட்டப்படாத வவுசியை பார்த்துட்டு வாங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
1: நன்றி, நன்றி ஐயா. ராமச்சந்திர சார், நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? விஎம் சத்ரம், அம்புஜம் அம்பலவாணன்மா.
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான நம்பர் என்னன்னு
3: பார்த்தலாமா?
2: நாலு
0: நாலு அப்படின்னா அவங்க தான் நம்மளும் கேள்வி கேட்கணும்.
2: எஸ், நீங்க தான் கேள்வி கேட்கணும். இப்போ
0: விடுகதையா?
2: கொஞ்சம் விடுகதை தவிர வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஐயோ, சரி சரி சரி, இப்ப நீங்க விடுகதை கேட்க போறீங்களா? இல்ல இல்ல, நீங்க விடுகதைய கேளுங்க, கேளுங்க
0: கேளுங்க கேளுங்க, கேக்குறோம் கேளுங்க.
2: கையால பிடிக்கவும் முடியாது,
0: காற்று இல்லாட்ட தண்ணீர். தண்ணி பிடிக்கலாம்ல?
3: தண்ணி,
2: தண்ணி தான் பிடிக்கலாம்ல?
0: பிசைய முடியாது.
2: ஓ, பிடிக்க முடியாது, பிசைய முடியாது.
3: தண்ணீர்
2: தானா? சரி, ரொம்ப எளிமையான விடுகதையா கேட்டீங்களே. இது அஞ்சா படிக்கக்கூடிய பசங்கிட்ட கேட்டா கூட சொல்லியிருப்பாங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்க,
0: நம்ம ஜெயிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
2: அப்படியா?
0: பிள்ளைகள் ரெண்டும் ஜெயிக்கணும்.
2: சரி, இல்ல இல்ல, அடுத்த திருப்பில நீங்க வரும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப கஷ்டமான ஒரு விடுகதையா வந்து கொண்டு வரணும், சரிங்களா? ஆமா, ஈஸியெல்லாம் கொண்டு வராதீங்க, அப்புறம் நாங்க இப்படிதான் ஈஸியா விடைய சொல்லிட்டு மார்க் வாங்கிட்டு போயிருவோம்.
0: கண்டிப்பா
2: நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
0: மிக்க நன்றிமா, மிக்க நன்றி.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நாட்டாமை படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: என்றும் இசையோடு அசைந்தாடும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள் 4:32 ஆயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி தாயம் விளையாடு தான் விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: நிலைப்பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் உங்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள் ஐயா.
0: வணக்கங்கள் சொல்வது யார், எங்கிருந்து?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தாயம் விளையாட ஐயா.
2: கொஞ்சம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது.
1: தங்கவேல், குரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டம்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: உங்களுக்கான நம்பர் என்னன்னு கேட்டலாமா?
1: போடுங்க, தாயத்தை ஒருத்துக்க பாப்போம்.
0: கம்ப்யூட்டர் கிளிக். 6.
1: நான் தான் கேள்விகளை உங்களிடம் கேட்கணும்.
0: கேளுங்கள் கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்.
2: என்ன ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு!
0: இதே போன்ற மகிழ்ச்சியை தான் நானும் உங்களிடம் எதிர்பார்த்தோம். கேளுங்கள் கேள்வி.
2: ஆமா ஆமா ஆமா.
1: உலகிலேயே சிறந்த மிக உயர்ந்த கனி எது?
2: உயர்ந்த கனி? உள்ளங்கை நெல்லிக்கனி. அவ்வையார் கொடுத்த, அதியமானுக்கு கொடுத்த உள்ளங்கை நெல்லிக்கனியா?
1: மா பலா வாழை.
2: சரி, இது முக்கனி.
0: ஆமா
1: ஆமா. முக்கனிகளில் ஒன்று மாம்பழம்.
2: ஆமா,
0: இப்ப கூட மாம்பழ சீசன் தான். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: அதுக்காக நீங்க தோத்துட்டேன்னு சொல்லல, உலகிலேயே சிறந்த பழம் சொல்ல. அது வந்து திருவிளையாடல் படத்துல வர்ற வசனம், டைலாக்கு. அதனாலதான் உலகத்தை சுத்தி வந்தா மாம்பழம் கிடைக்குங்கிறதுக்காக
0: சொன்னேன். ஓ ஓ ஹோ, அதனாலதான் அது பெரிய சொன்னீங்களா?
1: ஆமாங்க தம்பி. நீங்க ஒரு கேள்வி கேளுங்களே.
0: நாங்க ஒரு கேள்வி கேட்கணுமா?
1: ஆமா, அப்புறம் நான் தான் வெற்றி பெற்றேன்னு சொல்லக்கூடாது, நீங்களும் வெற்றி பெறணும்.
0: இல்ல, அது வந்து உங்களுக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்கும் போது நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்போம், சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு இன்னொரு நேயர்கள் லைன்ல வந்துட்டாங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.

0: நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: புதுக்கோட்டையிலிருந்து வெங்கடாதளபதி ரமணா பேசுகிறேன். வணக்கம்.
0: வெங்கடாதளபதி ரமணா, உங்களுக்கான நம்பர் என்னன்னு பார்த்துடலாமா சார்?
2: பாருங்கள் பாருங்கள், சிறப்பாக
0: அனைவரும் நன்றாக பே, உங்களுக்கும் ஆறு போச்சு, என்னடா இது, நல்லா
1: ஆறாறாக விழுந்துட்டு இருக்கு.
0: ஆறு ஆறாக வருகிறது,
2: ஆறு ஆறாக வருகிறது.
0: ஆமாம் சொல்லுங்க, கேள்வி வச்சிருக்கீங்களா?
2: என்னது, அதாவது என்ன சொல்லணும்? இப்போ நான்
1: நீங்க வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்கணும்,
0: என்னனாலும் கேட்கலாம், நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு நாங்க பதில் சொல்லணும்,
1: அதுதான் விதி.
2: நம்ம பண்பலை பத்தியே நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம்,
1: கேளுங்க கேளுங்க.
0: இப்போ ஜெண்டர் நாலேஜ் எல்லாம் கேட்காதீங்க,
2: நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறியலாம்.
0: சரி சரி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் இருக்குதா சொல்லுங்க.
2: நம்ம இது வாட்ஸ்அப்ல நீங்க ஏன் தர மாட்டீங்க நமக்கு எல்லாம்? இந்த
0: கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சா? கவனிக்க மறக்க கூடாது.
1: நீங்க அப்பனா ரெண்டு வாரமா கேக்கலன்னு அர்த்தம்.
2: இரண்டு வாரங்களாக சென்னை போயிருந்தேன்.
1: சொல்லுங்க,
0: எங்க போனாலும் தான் நம்ம ரேடியோவை கேட்கலாமே. நீங்க
1: இப்போ ஆன்லைன்ல கேட்கலாம், பிரச்சனை கிடையாது.
0: சரி, கேள்வி என்னாச்சு? அவ்வளவுதானா கேள்வி? இல்லையா,
1: இதுதான் கேள்வியா?
2: வேற என்ன
0: கேட்கணும்? இப்ப தெரியல, ஒரு அஞ்சு கேள்வியை கையில வச்சுக்கணும், சும்மா ஜாலியா பேசணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொடுத்து பேச வைங்க, சரியா?
2: அப்பதான்
0: நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியா போகும். இந்த நிகழ்ச்சியில வந்து ஒன்லி கேம் ஷோ தான், விருப்ப பாடல் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில கிடைக்கும், சரிங்களா? நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? தீனா படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நலிப்பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விளையாட போறாங்கன்னு கேட்கலாமா?
1: கண்டிப்பாக.
0: வணக்கம்,
1: இணைப்புல இருக்கீங்க?
2: இருவருக்கும் அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும்,
1: சிறப்பா இருக்கும்.
2: நல்லது.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன பழம்
0: சரி,
2: ஒரு பழத்தை சாப்பிட முடியாது.
0: இப்ப அந்த சாப்பிட முடியாத பழம் என்னன்னு கேக்குறீங்களா?
2: சாப்பிட முடியாத பழம் ஒண்ணு, சாப்பிடக்கூடிய பழம் ரெண்டு.
1: இப்படிலாம் கேட்டா எப்படி?
0: சரி, மாம்பழம் ஒண்ணு வச்சுக்கிடுங்க.
2: இல்ல,
1: அண்ணாச்சி பழம் வச்சுக்கோங்க.
2: இல்ல,
0: வேற என்னது?
1: கொய்யா பழம் வச்சுக்கோங்க. வேற என்ன சாப்பிட முடியும்?
0: ஏதாவது க்ளூ கொடுங்க.
1: புளியம்பழமா?
2: வீட்டுல உபயோகப்படுத்துவாங்க.
1: வீட்டில் உபயோகப்படுத்துவாங்கன்னு வீட்டில் தான்
0: சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
1: தேங்காய் பழம்.
2: ரெண்டு பழம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு பழம்.
0: அப்படியா?
2: ஒரு பழம் அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க.
0: தக்காளி பழம் ஒன்று?
2: இல்லை
1: இல்லை.
0: வேற என்னது? இது என்னடா கஷ்டமாகி போச்சு.
1: பூசணிக்காய் பழமா?
0: வெள்ளரி பழமா?
1: வெள்ளரி பழமா?
2: இல்லை சார்,
0: எல்லாமே சாப்பிடக்கூடிய பழமாக தான் இருக்குது.

0: என்ன செய்ய? என்ன எலுமிச்ச பழமா?
1: இல்ல சார்,
0: போச்சு. சரி, நீங்க தான் வின் பண்ணிட்டீங்க. நேரமே ரொம்ப நேரம் போயிட்டு.
2: ஆமா, இதே ஒரு நிமிஷத்துக்கு
1: பழம் அப்பளம் உப்பளத்துல உள்ள உப்பு உப்பளம்.
2: என்ன இருந்தாலும் பழம்னா லா வந்து
0: நீங்க சொல்ற பழம் நாங்க நினைச்சது ஃப்ரூட். நீங்க சொல்றது அப்பளத்தை சொல்றீல,
2: உப்பளத்தையும் சொல்றீங்க. ரெண்டு ரெண்டு பழத்துக்குமே வந்து லா வந்து
0: வேற
2: வேற. நாங்க வந்து சொன்னோம் லா வந்து சாப்பிடுற பழத்தை சொல்றோம்.
0: அட்லீஸ்ட் நீங்க இந்த லாவாவது வேறுபட்டு இருக்குன்னு
2: சொன்னீங்க, அதை சொன்னாலும் நாங்க கண்டுபிடிச்சிருப்போம்.
0: சரி பரவாயில்ல, உங்களுக்கு தான் மதிப்பெண். நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: சார் நீங்க தான் பாதி வச்சுக்கிடுங்க.
0: சரி சரி சரி,
2: கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, அதனால நீங்க சொல்றது நாங்க கேட்டுதான் ஆகணும்.
0: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம் புவா சார், எப்படி இருக்கீங்க? ராமச்சந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
0: நீங்க வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை நீங்க வந்து அப்படி சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, நீங்க பிடிச்ச நகைச்சுவை அந்த பாணியில சொல்லணும் தேவையில்ல. நீங்க கேட்ட நிறைய நகைச்சுவையில உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை எதை சொல்லுவீங்க?
2: விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பீங்கல்ல அந்த மாதிரி.
3: எனக்கு பிடிச்ச நகைச்சுவை ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும்.
0: இல்ல இல்ல, அதெல்லாம் நகைச்சுவை சொல்லுங்க, நடிகர் கேக்கல. போச்சா,
2: என்ன பண்றது?
3: பாட்டு படிக்க சொல்லுங்க.
0: பாட்டு பாடுவீங்களா? சரி பாட்டு பாடுங்க.
2: என்ன
0: நீங்க அந்த பாடல் வந்து கொஞ்சம் சோகமா போகும், நீங்க சந்தோஷமா பாடுறீங்களே. பூக்களை தான் பறிக்காதீங்க, அப்படியா?
3: கருப்பசாமி சார் பாட்டு பூ பாட்டுல படிச்சது சூப்பரா இருந்தது.
0: ஓ சரி சரி சரி சரி, சூப்பர். நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி சார்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. மேட்டுக்குடி படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 4:51 நிமிடமாயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதுகை தும்பி தாயம் விளையாடுதான். நேர்கள் ரொம்ப அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காங்களே ராமச்சந்திரன்.
1: ஆமாம், அன்னைக்கு வந்து நேரம் வந்து அவங்க சைடு,
0: அவங்க சைடில் தான் இருக்குது. சரி, அடுத்து யாரு? வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: முருகன் சார். என்ன உங்களுடைய வாய்ஸ் அப்படியே லோ ஆகுது.
1: நலமா இருக்கு, நலமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா.
2: ஆமா, வருஷ கடக்க எப்பாச்சும் ஒரு தான் நான் பேசுறேன். அந்த அதனாலதான் சார் பேசி.
0: சரிங்க முருகன் சார், உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்துடலாமா?
2: ஆ, பாத்துடலாம்.
0: 2 உங்களுக்கு தான் வாய்ப்பு.
1: ஆமா,
2: 2 வந்து. அப்ப நான் ஒரு அருமையான பாடல் கேக்குறேன், அப்படிங்க சொல்லிருங்க.
0: அருமையான பாடல் நீங்க கேப்பீங்க, நாங்க என்ன செய்யணும்? அதை
1: படிக்கணுமா?
2: நான் என் பாடலோட இடைப்பட்ட வரி சொல்லுவேன், அது நீ முதல் வரியை சொல்லிடுறேன்.
0: முதல் வரியை சொல்லணுமா? சரி சொல்லுங்க,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: உள்ளத்தை உன் கையிலே அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்சுதான் என்று நீதானே. ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னம் சிட்டுதான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுதான். இது என்ன பாட்டு சொல்லுங்க?
0: உள்ளத்தை மறுபடியும் எதிர்த்து சொல்லுங்களேன்.
2: உள்ளத்தை அள்ளி தந்த, உள்ளத்தை உன் கையிலே அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்சுதான் என்று நீதானே.
1: கண்ணா உனை தேடுகிறேன் வா.
2: அந்த பாட்டு கிடையாது.
1: என்ன இப்படி சொல்றீங்க?
0: ஸ்ட்ராங்கா அடிச்சீங்க, ஒண்ணும் முடியலையே.
2: அருமையான பாட்டு பாட்டலாம்.
1: மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு.
0: ராமச்சந்திரன் சார்ட்டெல்லாம் மோத முடியுமா?
1: அப்படிதான், ஒரு காலத்துல இதெல்லாம் அந்த பாடலாம் தேர்ந்தெடுத்து கவிதையெல்லாம் நிறைய படிச்சு.
0: அதைத்தான் சொல்றேன், நீங்க ராமச்சந்திரன் சார்கிட்ட மோத முடியுமான்ட்டு. சூப்பர் முருகன் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.
0: வணக்கம். நீங்க பேசுறது சரியா கேட்கல, தெளிவா பேசுங்கம்மா.
1: வாய்ஸ் பிரேக்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கும். உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்துடலாமா?
2: பாருங்க.
0: மறுபடியும்

0: ரெண்டு. ஆஹா,
1: ஆமா,
0: இன்னும் ஆறு வந்துச்சு, இப்ப ஒரே ரெண்டா வருது.
1: ரெண்டா வந்துகிட்டு இருக்கு.
2: என்னது
0: முதல் முதல்ல ரேவதி அவங்க நடித்த படம்? ஓ, ரேவதி அவங்க முத முதல்ல நடித்த படம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கூட நடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா?
2: யார் கூட சொல்லுதா கண்டுபிடிச்சிக்கிறீங்களே?
0: சொல்லுங்களேன். இப்படி சொல்றீங்க, கொஞ்சம் தான் சொல்லுங்களேன்.
2: பாண்டியன் கூட எடுத்தவன்.
0: மண் வாசனையா?
2: மண் வாசனை.
0: ஏய்,
1: காலி இப்படிலாம் சொன்னீங்கன்னா நாங்க ஈஸியா சொல்லிடுவோமே.
0: சூப்பர் சூப்பர், நல்லா கேள்வி கேட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி சார். எல்லாரும் சேர்ந்து எங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு கடும் முயற்சி எடுத்தீங்க.
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். எப்படி இருக்கு?
1: 12 நேயர்கள் சரி கலந்துகிட்டாங்க. மொத்தத்தில் இருவரும் சமம் தான்.
0: ஆஹா,
1: ஆமாம், அவர்களும் ஆறு தான், நம்மளும் ஆறு தான்,
0: எல்லாம் ஒரே ஆறு ஆறு ஆறு ஆறு.
1: மொத்தத்தில் ஆறு ஆறாக போச்சு, கடைசியில் ரெண்டு ரெண்டாக வந்துச்சு.
0: இப்போ மறுபடியும்
1: அந்த ரெண்டு நம்மளுக்கு வெற்றி தரும் நம்ம நினைச்சோம், ஆனால் அது வந்து மொத்தத்தில் இரண்டு வந்து சமநிலை.
0: எப்பவுமே நேர்களும் நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் ஆர்ஜவும் எப்பவுமே ஈக்குவல் தான்.
1: கண்டிப்பாக
0: இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: சூப்பர், நன்றி.
1: அவர்களும் நமக்கு சளைத்தவர்கள், நாமும் அவர்களுக்கு சளைத்தவர்கள்.
0: கண்டிப்பாக
1: வெற்றி கனியை இருவரும் பறித்து விட்டோம்.
0: சூப்பர். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. அண்ணாமலை படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனை தொடர்ந்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள்ல பேசலாம்.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணி நாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

2.6 இசையோடு என்றும் நீங்கள். அன்பு செல்ல குழந்தைங்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். சமநிலை பண்பலை 102.6 6 மணி வரைக்கும் உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டீஸ்கள் கதை சொல்லலாம்.

0: பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மெமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 ஞாயிற்றுக்கிழமை அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய குட்டீஸ் நீங்கள் கால் பண்ணலாம். 0462-256-1132. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 0462-256-1133. அம்மா குட்டீஸ், இந்த ரெண்டு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய திறமைகளை நீங்கள் மட்டும் கேட்க போகிறது கிடையாது, எங்கே வந்து யாருனாலும் உங்களுடைய திறமைகளை வந்து கேட்கலாம், மகிழ்ச்சி அடையலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் மகிழ்ச்சி அடையலாம். முதல்ல பேசக்கூடிய குட்டீஸ் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் குட்டீஸ், இருக்காங்களா வீட்டில்? ஹலோ குட்டீஸ், உங்கள் பேர் என்ன? மகாலட்சுமி. எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: பூலாங்குளம்.
0: பூலாங்குளத்துல இருந்து. என்ன படிக்கிறீங்க நீங்க?

0: இடையெல்லாம் முதல்ல பேசக்கூடிய குட்டீஸ் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் குட்டீஸ், இருக்காங்களா வீட்டில்? ஹலோ குட்டீஸ், உங்க பேர் என்ன?
2: மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பூலாங்குளத்துல இருந்து. என்ன படிக்கிறீங்க நீங்க? யூகேஜி படிக்கீங்களாம்மா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டீங்களா? என்ன குழம்பு வச்சாங்க வீட்டில் அம்மா?
2: சாம்பார்.
0: சாம்பார் வச்சு கூட்டு. சாம்பார் மட்டும்தான் வச்சாங்களா? நல்லா இருந்துச்சா? சாம்பாரில் என்னெல்லாம் போட்டிருந்தாங்க? காய்கறி,
2: தக்காளி, பருப்பு.
0: ம், வேற?
2: கருப்பு.
0: ஆ,
2: எல்லாம் போடுங்க.
0: சரி, நீங்கள் கருவேப்பிலை நல்லா சாப்பிடுவீங்களா? வெரி குட். வேற உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் என்னது? காய்கறி, வேற? சரி, உருளைக்கிழங்கு பத்தி ஒரு பாட்டு உண்டுல, உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா? சரி, உங்களுக்கு வேற என்ன தெரியும்? நீங்க என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? பாட்டு பாட போறீங்களா? கதை சொல்ல போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க மகாலட்சுமி. மகாலட்சுமி, உங்க ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்ட் நேம் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு, எத்தனை பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்?
2: ஃப்ரெண்ட் கர்ஷிதா, யாஸ்மிதா, ஜானவிகா.
0: உங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கள? சரி, அவங்களுக்கு எந்த ஊர்? பூலாங்குளமா அல்லது வேற ஊரா?
2: பூலாங்குளம்.
0: அவங்களுக்கும் பூலாங்குளம் தானா? அப்போ நீங்கள் டெய்லி அவங்க கூட விளையாடுவீங்களா?
2: என்ன
0: விளையாட்டு
2: விளையாடுவீங்கம்மா?
0: ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க. யார் ஜெயிப்பா அதில்? யார் அதில் வின் பண்ணுவா? ஓ, நீங்கள் எத்தனாவது வருவீங்க? ரெண்டாவது வருவீங்களா? மூணாவது வருவீங்களா? நீங்கள் எத்தனாவது வருவீங்க? தொட்டு பிடிச்சி ஓடி பிடிச்சி விளையாட்டுறதில் ரெண்டாவது இடம் வருவீங்களா? மூணாவது இடம் வருவீங்களா? ஓ, மகாலட்சுமி ஒன்னாம் கிளாஸ் போறீங்க. என்னைக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுதுமா? என்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுது மகாலட்சுமி? ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஓகே மகாலட்சுமி, சூப்பர், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அடுத்து யார், எந்த ஊர்லேருந்து குட்டீஸ் பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாம். ஓகே, அடுத்த குட்டீஸ் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
3: என்ன
0: பேருமா?
3: சக்திவேல் முருகன்.
0: சக்திவேல் முருகன், எங்கிருந்து பேசுறீங்க?
3: சாந்தி நகர்.
0: சாந்தி நகர்லேருந்து பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்ல போறீங்கப்பா இன்னைக்கு? சூப்பரா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க
3: இன்னைக்கு?
0: ஐயா, பாட்டு பாடுங்க கேப்போம்.
3: உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி முடிச்சு அழுகுச்சு,
0: ஐயோ
3: அம்மா வந்தா கொஞ்சம் நடுசி.
0: ஹாய், சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறீங்க. யாருமா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பாட்டு?
3: நானே கத்துக்கிட்டேன்.
0: நீங்களே கத்துக்கிட்டீங்களா? சரி சக்திவேல் முருகன், நீங்க அடுத்து எத்தனை வகுப்பு போகணும்? எத்தனை வகுப்பு போகணும் அடுத்து பள்ளிக்கூடம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? சரி, லீவ்ல என்ன பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க சொல்லுங்க.

0: வீட்டுக்கு போனீங்க. யாரு பக்கத்துல? உங்க சின்ன குழந்தை ஏதோ சத்தம் கேக்குது, அது யாரு?
1: தம்பி.
0: தம்பியா? தம்பி பேர் என்ன பேரு?
1: என்னதுமா?
0: ஓ, தம்பி என்ன படிக்கிறான்? ஸ்கூல் போறானா ஸ்கூல்
1: போகலையானோ?
0: குட்டி பையனா? ஓகே. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க சக்திவேல் முருகன்?
1: பிரியாணி.
0: பிரியாணி வீட்லயே செஞ்சீங்க? கல்யாண வீட்டுல பிரியாணி சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? என்ன மட்டும் கூப்பிடாம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டீங்க பாத்தீங்களா? ரேடியோ பக்கத்துல இருந்து பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா. நான் எங்க வரணும்? உங்க வீட்டுலதான் பிரியாணி இல்லையா? கல்யாண வீட்டுல தானே பிரியாணி இருக்கு? கல்யாண வீட்டுல தானே இருக்கு. கல்யாண வீடு முடிஞ்சிருக்கும்ல? ஓ, கல்யாண வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டீங்களா? பார்சல் கொண்டு வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். அப்போ சாந்தி நகர்லேயே வச்சுருங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. நான் இன்னொரு நாள் வரும்போது எனக்கு தாங்க, சரியா? ஓகே. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ ரொம்பவே சூப்பராக குட்டீஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். எந்த படத்துலேருந்து? பிகில் படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? வணக்கம் குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்க. ஐயோ கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களும் ஜாலியாக பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462256112. இன்னொரு நம்பர் 0462256112133. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள் குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க குட்டீஸ். வணக்கம் குட்டீஸ். ஐயோ என்னன்னு தெரியலையே, நிறைய பேர் லைன்ல வராங்க ஆனா என்னன்னு தெரியல, பேச மாட்டேங்கங்களே. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க? என்ன பேரு? கேப்ரியல். எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி.
0: திருநெல்வேலியில இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கம்மா? ரஹ்மத் நகர்ல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கப்பா நீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாடுற, இங்கிலீஷ் பாட்டு.
0: பாட்டு பாட போறீங்களா?
1: இங்கிலீஷ் பாட்டு.
0: பாடுங்க கேக்கலாம்.

0: சூப்பர். அப்போ உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா? ஓகே குட்டி. சரி, இன்னைக்கு என்ன பண்ணீங்க லீவ்ல வீட்டில்?
1: டிராயிங் வரைஞ்சேன்.
0: ஓ, நீங்க நல்லா டிராயிங் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க.
1: ஊட்டிக்குலாம் போனோம்.
0: என்னம்மா?
1: ஊட்டிக்குலாம் போனோம்.
0: ஓ, ஊட்டிக்கா?
1: ஆமா.
0: அங்க என்னெல்லாம் பாத்தீங்க?
1: அங்க நிறைய பூலாம் பார்த்தோம்.
0: அப்படியா, பூ பாத்தீங்க? வேற நீங்க போனீங்களா அதுல?
1: ஆமா.
0: நல்லா இருந்துச்சா?
1: சூப்பரா இருந்துச்சு.
0: அப்படியே பயப்பட மாட்டீங்களா நீங்க? ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற எங்கெல்லாம் போனீங்க?
1: வேற எங்க போனேன்னா பிளாக் தண்டர் போனோம்.
0: சரி, வேற
1: வேற எங்கயும் போல.
0: வேற எங்கயும் போல. சரி, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க மதியம்? என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்? என்னது? மில்க் ஸ்வீட்டா? ஓ, ஏன், அது நல்லா இருக்குமா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? மூணு ஃப்ரெண்ட்ஸ். பேர் சொல்லுங்க பாப்போம். ஓ, சூப்பர். அவங்க எல்லாம் உங்க ஊர்ல தான் இருக்காங்களா, வேற ஊர்ல இருக்காங்களா? வேற ஊர்ல இருக்காங்க. அப்ப எப்ப பாப்பீங்க அவங்கள நீங்க?
1: ஸ்கூலுக்கு போற பாப்போம்.
0: அப்ப இந்த ஒரு மாசம் நீங்க அவங்கள பார்க்கவே இல்லையா?
1: ஆமா.
0: பேசவே இல்லையா?
1: இல்ல.
0: அப்ப உங்களை ரொம்ப தேடும்ல உங்களுக்கு? ஸோ அப்போ பள்ளிக்கூடம் திறந்தவொடனே ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேச போகிறீங்க அப்படி தானே? ஓகே குட்டீஸ், நல்லா பேசுகிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: பாய் பாய்.
0: பாய் பாய். ஸோ சூப்பராக முத முறையாக பேசுனா கூட அந்த குட்டீஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன் கூறும்.

சூப்பர் சூப்பர், கரெக்டா பாடுறீங்களே. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பாட்டு? சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா ரேடியோல? இதான் முதல் முறையா பேசுறீங்களா?

0: குழந்தைகள் கொண்டாடும் உங்கள் ஆகாஷவாணி 90 ஆண்டுகள். 5:27 ஆயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிச்சிங்க நேரம். இது அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, எங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம். என்ன இணைப்பு டப்னு கட் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைங்க, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசணும், கதை சொல்லணும், பாட்டு பாடணும், விடுகதை கேட்கணும், மிமிக்ரி பண்ணணும், ஜோக் பண்ணணும், இந்த மாதிரி நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 இன்னொரு நம்பர், 0462-256-1133. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? ஹலோ குட்டீஸ், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்க பேரு என்ன? பேருமா
1: கனிஷ்கா.
0: கனிஷ்கா என்ன படிக்கிறீங்க?
1: மூணா
0: போறீங்க? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, என்ன சொல்ல போறீங்கம்மா
1: இன்னைக்கு?
0: பாட்டு பாட போறீங்க, பாடுங்க கேக்கலாம்.
1: கொல்கத்தையே கலக்கத்தையே

0: பாடுங்க கரெக்ட்.
1: என் புத்துக்குள்ள கையை விட்டா
0: மூச்சு வாங்கிக்கிடுங்க கொஞ்சம்.
1: என்ன புத்துக்குள்ள கையை விட்டா நான் கதைச்சேன்
0: அவ்வளவுதானா?
1: ஆமா.
0: சூப்பர், நல்லா பாடுறீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நீங்க பேசும்போது ரேடியோ பக்கத்துல இருந்து பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, சரியா? தள்ளி நின்று பேசினதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறது எனக்கு கேட்கும், சரியா? சரி, இன்னைக்கு என்ன பண்ணீங்க லீவ்ல சொல்லுங்க.
1: விளையாடுனீங்களா?
0: யார் கூட?

0: என்ன விளையாட்டு? அப்புறம் வேற ஊருக்குலாம் போனீங்களா லீவுக்கு? ஊருக்கு போகலையா? அப்ப ஊர்ல இங்கதான் இருந்தீங்களா? உடன்குடியிலே தான் இருந்தீங்களா? சரி, உடன்குடியில என்ன ஃபேமஸ் ரொம்ப கிடைக்கும் நல்லது? உடன்குடியில கருப்பட்டியா? உங்க வீட்டுல கருப்பட்டி தயார் பண்ணுவீங்களா நீங்க? சரி, ஆனா கருப்பட்டி நீங்க வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? உங்க ஊர் கருப்பட்டி நல்லா இருக்குமா? கருப்பட்டி காப்பி குடிச்சிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு சீனி காப்பி பிடிக்குமா கருப்பட்டி காப்பி பிடிக்குமா? ஐயோ, ஏன் கருப்பட்டி காப்பி பிடிக்காதா?
1: பிடிக்காது.
0: கருப்பட்டியில செஞ்ச கொழுக்கட்டை பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே குட்டீஸ், நல்லா பேசுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ சூப்பராக குட்டீஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கக்கூடிய குட்டீஸும் பேரண்ட்ஸும் முக்கியமாக என்னென்னா, பேசும்போது ரேடியோ பக்கத்தில் நின்று பேசுனீங்கன்னா நம்ம பேசுகிறதும் அவங்க பேசுகிறதும் யாருக்கும் தெளிவாக கேட்காது. அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுனீங்கனாலே நீங்கள் அவங்க பேசுகிறத நீங்கள் அங்கேருந்து கேட்டுக்கலாம். சரியா? அடுத்து யார் பேச போகிறாங்க? வணக்கம் குட்டீஸ். வணக்கம், யார் பேசுகிறீங்க குட்டீஸ்? இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, அடுத்தடுத்து குட்டீஸ் வாராங்க. ஆனாலும் என்னென்னு தெரில, அவங்களுடைய இணைப்பில் சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ 102.6 கேட்டு இருக்கிறீங்க அரும்பு மொழிகள். உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து யாரு பேச போறாங்க குட்டீஸ்? வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: ஹலோ குட்டீஸ், வணக்கம். யாரு பேசுறீங்க?
2: நான் சுகன்யா பேசுறேன் சார்.
0: சுகன்யா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ராஜபாளையம் சார்.
0: ராஜபாளையத்துல இருந்து பேசுறீங்க. நீ இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்கல்ல?
2: ஆமா சார்.
0: சூப்பர் சூப்பர். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு சுகன்யா?
2: சார், நான் ஸ்லோகன் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க கேக்கலாம்.
2: கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி,
0: என்ன
2: படிக்கிறீங்க?
0: சாத்தூர்ல யார் இருக்காங்க?
2: சார், எங்க அம்மாவோட அம்மா இருக்காங்க.
0: சரி, அங்க போய் விளையாண்டீங்களா? என்ன பண்ணீங்க?
2: விளையாண்டோம் சார்.
0: வேற எங்கெல்லாம் போனீங்க
2: சார்? ஆனைக்கோட்டம் போனோம்.
0: அங்க போய்
2: விளையாண்டோம். கோயிலுக்கு போனோம்.
0: சரி,
2: எல்லாம் சந்தோஷம் சார்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப ஜாலியா லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நீச்சல் தெரியுமா உங்களுக்கு சுகன்யா? நீச்சல் தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
2: டாடி சார்.
0: சூப்பர். அப்ப நீங்க இனிமே நீச்சல் அடிச்சிருவீங்க நல்லா. வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா லீவ்ல யாரையாவது?
2: கோயில்ல பார்த்தோம்.
0: கோயில்ல? அதாவது பிளான் பண்ணி பாத்தீங்களா, எதிர்பாராத விதமா பாத்தீங்களா?
2: எதிர்பாராத.
0: என்ன பிடிச்ச விளையாட்டு என்னது? கேரம் போர்டு. ஸோ அப்போ நீங்கள் அப்போ நிறைய விளையாட டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரிலாம் விளையாட போனீங்களா ஸ்கூல்ல இருந்து?
2: சார், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாட போல. இப்போ நான் ஸ்லோகன் சொல்லல, அந்த மாதிரி கும்பகோணம் வரைய போயிட்டு வந்தேன்.
0: ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து கேரம் போர்ட்லையும் அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்லலாம் வந்து நல்லா விளையாடணும். சரியா?
2: ஆமாம்,
0: ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க. லைப்ரரிலாம் போவீங்களா? உங்க ஊர்ல லைப்ரரி இருக்குதா நீங்க இருக்க வீட்டு பக்கத்துல?
2: எஸ் சார்.
0: டெய்லி போவீங்களா அல்லது டைம் கிடைக்கும் போது லீவ்ல மட்டும் போவீங்களா?
2: லீவ்ல டைம் கிடைக்கும் போது.
0: அங்க மெம்பரா இருக்கீங்களா நீங்க? அங்க உறுப்பினரா இருக்கீங்களா மெம்பர்?
2: இருக்கேன் சார்.
0: வீட்டுக்கு புக்கெல்லாம் எடுத்து வருவீங்க?
2: என்ன
0: புக் ரொம்ப விரும்பி படிப்பீங்க நீங்க?
2: இங்கிலீஷ் புக், கதை புக் இதெல்லாம் படிப்பேன்.
0: ஓ, இங்கிலீஷ்ல ஸ்டோரி நிறைய படிப்பீங்க.

0: சூப்பர் சூப்பர் சுகுனியா, நல்லா பேசுறீங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க. வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ சார்.
0: தேங்க் யூ.
1: இது மஞ்சள் கலர்.
0: ரொம்பவே சூப்பராக பேசினாங்க சுகன்யா. அவங்களுடைய லீவில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எதுலாம் ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படிங்கிறத அடுத்து யார், என்ன குட்டீஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: பூர்ணகலா.
0: பூர்ணகலா எங்கேருந்து பேசுறீங்க?
2: தங்கநகரத்திலிருந்து.
0: எங்கம்மா?
2: உடன்குடி.
0: உடன்குடியில இருந்து. ஏற்கனவே இந்த ஒருத்தங்க பேசினாங்களே,
2: அது என் தங்கச்சி
0: கனிஷ்கா. ஓ தங்கச்சி. நீங்க அப்ப அப்பளே பேசல?
2: நான் அப்ப வெளிய போயிருந்தேன்.
0: அப்படியா? சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க பூர்ணகலா?
2: பாட்டு படிக்கிறேன்.
0: பாட்டு படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க?
2: 7 முடிச்சு 8 போறேன்.
0: இப்ப 7 முடிச்சு 8 போறீங்களா?
2: ஆமா.
0: ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா என்கூட? வெரி குட். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: பாட்டு படிக்க போறேன்.
0: ம், பாடுங்க.
2: கைப்புலி கொட்டடா வாய்ப்பி கேரில்லை மிக்க சிறப்பின் அரச செரின் பாபா எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சம் அச்சு அல்ல பிற.
0: அவ்வளவுதானா?
2: ஆமா.
0: சரி பூர்ணகலா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
2: ஆ தெரியும்.
0: யார் சொல்லி கொடுத்தா?
2: எங்க அப்பா.
0: ஓ சூப்பர், நல்லா தெரியும். நல்லா நீச்சல் அடிச்சிருவீங்களா? வெரி குட் வெரி குட். சரி, லீவ்ல எங்கெல்லாம் போனீங்க நீங்க?
2: மணப்பாடு கொலச கோயிலுக்கு, எங்க நாசரேத் பாட்டிட்டு போனேன்.
0: சரி, லீவ் நல்லா என்ஜாய் பண்ணீங்க அப்போ?
2: ஆமா.
0: ஓகே சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஸோ ரொம்பவே சூப்பராக குட்டீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாகுபலி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
2: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? யாருப்பா?
3: அக்ஷயா பேசுறேன் சார்.
2: அக்ஷயா எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராஜபாளையம்.
2: ஒண்ணுமே இருக்காது. அப்படியா? சாப்பிட்ற முட்டையா அல்லது நம்ம சில நேரத்தில் மேக்ஸில் ஏதாவது வாங்குற முட்டையா?
3: அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சார். ஆனால் முட்டைக்கு நடுவில் ஒன்று இருக்கும்.
2: முட்டைக்கு நடுவில் ஒன்று இருக்கும்.
3: எஸ் சார்.
2: முட்டைக்கு நடுவில் என்ன இருக்குது தெரியலையே. ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
3: க்ளூ இல்லை, எப்படி தரணும்னு தெரியல சார்.
2: எப்படி தரணும்னு தெரியல க்ளூ.
3: எஸ் சார்.
2: அப்போ நீங்களே விடையே சொல்லிடுங்க.
3: முட்டைக்கு நடுல வந்து இட்டு இருக்கும் சார்.
2: ஓ ஆஹா, பாரா இதெல்லாம் கொஞ்சம். ஓஹோஹோ, சரி சரி சரி, ரைட். இட்டு இருக்குமா?
3: எஸ் சார்.
2: சரி ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்து
3: சார், ஒன்னு தான் சார் யோசிச்சு வச்சிருந்தேன்.
2: ஒன்னு தான் வச்சிருந்தீங்களா? ஐயோ, நீங்க கூட ரெண்டு வச்சிருக்கலாம்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கால கேட்டீங்க என்கிட்ட. ஓகே அக்ஷயா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: நான் வந்து 6th போறேன் சார்.
2: நீங்க 6th போறீங்க. சுகன்யா எத்தனை போறாங்க?
3: சுகன்யா 3rd போறாங்க சார்.

0: தேர்டு போகிறாங்க. ஓகே, உங்களுக்கு நல்லா நீச்சல்லாம் தெரியுமா?
1: எனக்கு நீச்சல்லாம் தெரியாது சார்.
0: ஏன்
1: எங்களுக்கு கத்து கொடுக்கல சார்?
0: நீங்க இப்பவும் கத்துக்கிடலாம் சரியா? இனிமே என்ன பண்ணணும், இந்த லீவ்ல ஏதாவது டைம் கிடைக்கும் போது நல்லா நீச்சல் கத்துக்கிடணும். நீச்சல் வந்து நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது சரியா? அதனால அடுத்த டைம் என்கிட்ட பேச வரும்போது நீங்க சொல்லணும், சார் நான் வந்து நீங்க நீச்சல் கத்துக்கிட்டேன், இப்ப எனக்கு நல்லா நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லணும் சரியா? ஓகே. அப்புறம் வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணீங்க லீவ்ல? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனீங்களா? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் குட்டீஸ். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சுதா.
0: சுதா, சுதா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
2: பருத்திக்குளம்.
0: பருத்திக்குளத்துல இருந்து பேசுறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்கல்ல?
2: ஆஹா,
0: இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? ஓ சூப்பர். அப்ப உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருமா? உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே சுதா, என்ன படிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க.
2: 6th போறேன்.
0: 6th போறீங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில?
2: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்க? ஆஹா, கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா?
2: ஈஸி தான்.
0: ஈஸி தானா? அப்ப கேளுங்க.
2: ஒரு கருப்பு குதிரை குளிக்க பார்த்தான், குளிச்சதே வெள்ளையா அது என்ன?
0: நீங்க பேசுறது இறைச்சலா இருக்குது, காத்து அடிக்குதா? கொஞ்சம் காத்து இல்லாத சமயத்தை அப்படி திரும்பிக்கிடுங்க, திரும்பிட்டு பேசுங்க. இப்ப சொல்லுங்க.
2: கருப்பு குதிரை குளிக்க பார்த்தான்.
0: சரி,
2: குளிச்ச உடனே வெள்ளையாச்சான்.
0: ஆஹா, ஏன் இப்படி? ஏன் அப்படி கருப்பு கருப்பு பெயிண்ட் தான் அடிச்சு வச்சாங்களா அதுல?
2: ஆஹா,
0: அல்லது இந்த தலையில இந்த ஏதாவது டை அடிச்சுட்டு போய் தண்ணியில மூங்கின உடனே மறுபடி வெள்ளையாச்சா?
2: இல்ல,
0: அதுவும் இல்லையா? கருப்பு குதிரை முங்குன உடனே வெள்ளையாயிடுச்சாமே, ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
2: அது ஒரு பருப்பு வகை.
0: அது ஒரு பருப்பு வகை. ஆ, உளுந்தம் பருப்பா?
2: ஆ.
0: ஆ, எப்படி உளுந்தம் பருப்பு ஏன் வந்து வெள்ளையாயிருது?
2: ஒரு கருப்பு, அது கருப்பு தோல் இருக்குமா, அது குளுப்பாட்டினே வெள்ளையாயிருது.
0: யார் குளுப்பாட்டுவாத? ஓகே ஓகே ஓகே சுதா, சூப்பரா பேசுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ நல்லா பேசுறாங்க, ஆனா ஏதோ ஒரு இறைச்சல் இருக்குது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பீஸ்ட் படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா குட்டீஸ்க்கும் நல்லி பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் முக்குடல் பூபாலன்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தேவ். நேரம் 6 மணி. நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் இன்று, இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரு இசை, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உள்ளவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல பயிர் சாகுபடி நேர்முகம், பங்கேற்பவர் முக்கூடல் கீதா பிரியதர்ஷினி அவர்கள். 8:05 இளம் காற்று வீக்லி ரவுண்டப், 9 மணிக்கு தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியங்களில் கனவு, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்கள் விருப்பப்பாடல் இடம்பெறும், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும், நேரமும் 6:10 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் என் பிரியதர்ஷினி அவர்கள், 7 மணிக்கு தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொள்பவர் ஜவஹர் மாரியப்பன் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி, காலை மணி 8:02 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழப்பது நேரத்தையா அல்லது நிம்மதியையா, 10:02 மனம் விரும்புதே, 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் சாகர்மாலா திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் பெண்ணின் கனவு அவளுடையதா அல்லது திணிக்கப்படுகிறதா, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தேசிய வேளாண் பொருட்கள் மின்சந்தை பற்றிய தகவல்கள், 1:10 நலம் தானாவில் நம் முன்னோர் விட்டு சென்ற செல்வம் நான் மறந்த உணவு, 1:55 பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் சுபாலட்சுமி அவர்கள், பிற்பகல் மணி 2:15 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் கேரளாவின் மறையூர் பற்றிய தகவல்கள், 3:02 குக்கு, மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் சிவபுராணம் கூறும் வாழ்வியல் கருத்துக்கள், 10:10 சுகமான ராகங்கள் நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 9:00 வரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேர்களை, நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நேர்களை இன்று 10:00 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்கள்

விருப்ப பாடல்கள் உலாவரும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியாக வலம் வரும். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 6:17 நம் இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கர்மயோகத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஒரே ஒரு உறுதியான நம்பிக்கையும் இலக்கும் இருக்கும். சிதறிய எண்ணங்கள் இல்லாத அந்த உறுதிதான் வெற்றியை தரும்.

வேற்றுமையே ஊற்றுகளாய் ஒற்றுமையே வடிகாலாய் கொண்டு எம்மதமும் சம்மதம் என சமத்துவ ஒளிபரப்பும் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 6:23 இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. யார் இறைவனை எப்படி நாடுகிறார்களோ அவர்களை இறைவன் அப்படியே ஆட்கொள்கின்றான். நமது நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கின்றது.

இன்பமும் துன்பமும் கோடைகாலமும் குளிர்காலமும் வருவது போல தோன்றி மறையக்கூடியவை. அவை புலன்களின் உணர்ச்சிகளால் ஏற்படுகின்றன. எனவே அவற்றால் பாதிக்கப்படாமல் நம்பிக்கையுடன் பொறுத்து கொள்ள பழக வேண்டும். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லியிருக்கோம். நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்போ 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்போ சிறைத்துறையும் சொல்லியிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்தவித கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவிக்கு அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜென்ரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள், குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னு என்ன மாதிரி பண்ணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: நடவடிக்கைகள். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வியை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது.

0: மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரமாறு மணி 40 நிமிடம். பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நம்பிக்கையானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கின்றது.

விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

கருத்து சுவையோடு இசைமனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நிறமாறு மணி 50 நிமிடம். அல்லாவின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி மிக அருகிலேயே இருக்கின்றது.

நேரம் 7 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம இப்ப கேட்க போறோம் திரையிசை.

ஈஸ்வரன் திரைப்படத்தில் இருந்து யுக்க பாரதி வரிகளுக்கு தமன் இசையமைத்து சிலம்பரசன் மற்றும் ரோஷினியோடு பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்ன சொல்லப் போகிறாய்? திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அறிவு வரிகளுக்கு விவேக் மெர்வின் மற்றும் முசிக் இசையில் அனிருத் பாடிய அந்த கியூட்டான பாடல் கேட்டுருசிங்க.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரையிசை. இன்னும் சில நொடிகளில் விழுப்புரம் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான FM Rainbow 102.6.

0: இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
1: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்திலேயே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 மினிட்ஸ்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
0: நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கூடம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கமளிக்க தலைமை ஆசிரியர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனே தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
2: பிளஸ் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஹெச்எம்ஸோட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப் ஆயிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் சேர்த்துக்கிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு ஹெச்எம்ஸ் கிட்டையும் கேட்குறோம், என்ன ரீசன்ஸால் போயிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம். இப்போ
0: விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்துத் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா, ஓட்டுநர், நடத்துனர், உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவி பற்றி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
2: நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பார், ஆர்டிஓ இருப்பார், டிஎஸ்பி இருப்பார், சிஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு, இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக வேலை செய்தா இல்லையா, முதலுதவிக்கு பெட்டிகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து காலாவதியாகமாக இருக்கா இல்லையா, முக்கியமாக நம்மளுடைய வண்டிகளில் கேமரா, நிறைய இடங்களில் முந்தைய காலங்களில் வந்து அறியாமையால் முன்னாடி போகிறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டில் ஆய்வு வந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
0: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 மணிக்குள் கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ்.
1: மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும்

0: 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி

0: உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: இப்படி வீட்டை சுற்றி ஊரை சுற்றி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றில இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தெரியுமா, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு தனியார் ஐடிஐயில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் 2026 மாண மாணவியர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் 16/5/2026 முதல் www.skilltraining.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதள முகவரி மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க, www.skilltraining.tn.gov.in tn.gov.in அப்படின்ற இந்த இணையதள முகவரியில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான பேட்டை, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் மற்றும் திசேன் விலை மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், பேட்டை, திருநெல்வேலி மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஐடிஐ சேர்க்கை உதவி மையங்கள் அணுகி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கிறதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்திலும் சேர்க்கை பெறலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களினுடைய விவரங்கள், தொழிற்பிரிவுகள், தேவையான கல்வி தகுதி, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, என்னுடைய வயது வரம்பு, இடஒதுக்கீடு ஆகியன எல்லாமே இந்த இணையதளத்தில் வந்து இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் மாதந்தோறும் 750 ரூபாய் வீதம் உதவித்தொகை வந்து வழங்கப்படும். மேலும் இந்த பயிற்சியின் போது விலை இல்லாத மிதிவண்டி, கட்டணம் இல்லாத பேருந்து பயண சலுகை இல்லைன்னா ரயில் பயண கட்டண சலுகை, அதுக்கப்புறமா 2 செட் யூனிஃபார்ம் தையல் கூலியோடு தந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 செட் ஷூ, NIMI பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள் மற்றும் பயிற்சியாளர் அடையாள அட்டை, இது எல்லாமே விலை இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு முடிய அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பெறக்கூடிய ஆண் பெண் பயிற்சியாளர்களுக்கு தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை பெற்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் அதற்கு மேல் கல்வி தகுதியுடைய 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பட்டய படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற கல்வி தேர்ச்சியடைந்த, தோல்வியடைந்த மற்றும் இடைநின்ற மாணவ மாணவிகள் யார் வேணால் இருக்கலாம், இவங்க யார் வேணால் இருந்தாலும் இந்த தொழில் கல்வியினை பயின்று மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களில் வளாக தேர்வு மூலமாக நல்ல ஊதியத்தோட வேலைவாய்ப்பை பெற்று பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டுகள் இந்த ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழி பாடங்கள் அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை மட்டும் எழுதி 12ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். அது மாதிரியே 8ஆம் வகுப்பு முடித்தவங்க 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா மொழி பாடங்களான தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும் எழுதி 10ஆம் வகுப்பு சான்றிதழையும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/6/2026. மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறக்கூடிய இணையதள கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் இந்த கடைசி தேதிக்கு பிறகு இதே இணையதளத்தை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது பற்றின உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா 0462-2342-005 இந்த எண்ணில் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 0462-2342-005

0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சார்ந்தவர் கீதா பிரியதர்ஷினி. பொறியியல் பட்டதாரியான இவர் ஐடி துறையில் பணியாற்றி தற்போது திருநெல்வேலி மாவட்டம் முக்கடல் அருகே உள்ள குமாரசாமியபுரத்தில் இயற்கை விவசாயம் செய்து 30 ஏக்கர் பரப்பளவில் பாரம்பரிய நெல் ரகங்கள் தென்னை, மா, சப்போட்டா, பலா, நெல்லி, நாவல், கொய்யா என பல பயிர் சாகுபடி செய்வதோடு பண்ணை குட்டைகள் அமைத்து முன்னோடி விவசாயியாகவும் திகழ்ந்து வருகிறார். அவர் தன் விவசாய அனுபவங்களை பகிர்கிறார்.
1: வணக்கம் மேடம். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஐடி ஃபீல்டில் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்க, அதாவது ஏற்கனவே ஒரு துறையில் நீங்கள் பணிபுரிஞ்சு அதில் நம்ம ஓரளவுக்கு மாத வருமானத்தை பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது எந்த காரணம் உங்களை விவசாயத்தை சார்ந்து அட்ராக்ட் பண்ணிச்சு?
2: ஐடி அப்படின்றது தொழில் சார்ந்த கல்வி தான். நான் வந்து விவசாய பின்னணியிலேருந்து வந்தவ தான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸ்ன்றதுனால ஸோ அவங்களுடைய கொள்கை வந்து எப்படின்னா நம்ம குழந்தைய ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி. எம்சிஏ பண்ண யூஎஸ் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு 7 இயர்ஸ். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு இருக்கும் இல்லையா, பாட்டி தாத்தா கூட ட்ராவல் பண்ணப்போ சின்ன வயசில் நம்ம பார்த்து பழகின விஷயங்கள் அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு, உள்ளே இருந்திருக்கு எங்கேயோ. ஆனால் அதை தாண்டி மேரேஜுக்கு அப்புறம் என்னோட முதல் குழந்தை ஒரு சில மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் தவறிடுச்சு. ஸோ ரெண்டாவது குழந்தை வரப்ப பேருகால கர்ப்பம் சொல்லுவாங்க, அதுல நான் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு நிறைய டைம் இருந்தது, என்னால அலுவலகத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை ஸ்டில் பார்ன்ன்றதுனால கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி இருப்போ எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. அப்போ ரொம்ப பரபரப்பான ஒரு வாழ்க்கையே தான் இருந்தது, ரொம்ப ஒரு லேசினஸ் அப்படிலாம் கிடையாது. ஆனா ஏன் வந்தது அப்படின்னு ஒரு நம்ம ரிசர்ச், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐடி பேக்ரவுண்ட்னா உடனே அலசி ஆராய்ஞ்சி நம்ம எல்லாம் பார்ப்போம் இல்லையா. அப்படி பாக்குறச்ச எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, எனக்கு வந்து சொன்னாங்க அரிசி எடுத்துக்காதீங்க, ரொம்ப ரைஸ் பேஸ்டு ஃபுட்டை கட் பண்ணுங்கன்னு. ஆனா நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே அரிசி, அரிசி சார்ந்த பொருட்கள் தான். நமக்கு சிவகலையில ஒரு நெல்மணி கிடைச்சது, அது ஒரு 3000 வருஷம் பழமையான நெல்மணி அப்படின்னு. இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, பாரம்பரியமா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமே நெல் சார்ந்த மாதிரி இருந்திருக்கு, இல்லைன்னா அந்த நெல் மிகப்பெரிய செல்வ செழிப்பான ஒரு விஷயத்தோட நமக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ அதை போய் ஏன் நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ அதுல உள்ள சில ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் நான் படிக்க நேர்ந்தது. அப்படி வரப்ப தானியம் அங்க பிரச்சனை இல்லை, தானியத்துக்காக நம்ம தெளிக்கிற களைக்கொல்லி, பூஞ்சனக்கொல்லி, பூச்சிக்கொல்லி தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அதுதான் இன்சுலின் லெவலை தாறுமாறு ஆக்குது. ஸோ அதனால அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ரிசர்ச் படிச்ச உடனே நம்ம கஷ்டப்பட்டது இன்னும் போற ஒரு ஜென்ரேஷன் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே தோணுச்சு நான் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன உந்துதல் படுத்துச்சு, வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மளை வழிநடத்துது.
1: இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம்னு முடிவு பண்ணிட்டீங்க, முதல்ல என்னென்ன சவால்கள்? ஆக்சுவலாக இயற்கை விவசாயம் நிறைய சவால்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும்போது அறிவியல் சார்ந்து, அதாவது விவசாயம் சில பேர் அக்ரி படிச்சுட்டு பண்ணுவாங்க, அதே மாதிரி சில பேருக்கு பயாலஜி பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் நிறைய அதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க, இதுல பிராக்டிக்கலா என்னென்ன வீக்லிஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க?
2: முக்கியமா சொல்லணும்னா என்னோட தாத்தா, அவர் இன்னும் வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் பாக்குறப்போ மேபி இந்த நிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல வளமான பகுதி எல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப வருஷமா பயன்படுத்தாத நிலம்தான். ஊரோட மொத்த கழிவு நீர் போறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருந்தது. ஆனா சுத்தி வேற யாரும் விவசாயம் பண்ணல. அப்போ அவங்க தெளிக்கிற அந்த மருந்தோ அந்த பூச்சிக்கொல்லியோ நம்ம இடத்துல வராது. எனக்கு அதுதான் மெயின், என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் அப்படிதான் இருந்தது. எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த மண்ணை மாத்துறதுல ரொம்ப டைம், எனர்ஜி எல்லாமே நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். பக்குவப்படுத்தின நிலமா இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, இது பண்படுத்தாத நிலம் அப்படின்றதுனால அந்த மண்ணை இயற்கையா மாத்துறதுக்கே நாங்க ரொம்ப டைம் எடுத்துட்டோம். அந்த அளவுக்கு எங்கிட்ட வேலை வாங்குச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கடுமையான சவால்கள் தான். எனக்கு ஒரு 3 வயசு குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ வெயில், ஏன்னா நான் அப்போ பெங்களூர்ல இருந்தேன் வேலை நிமித்தமா, அங்க இருக்கிறப்போ அந்த எக்காலஜி அந்த ஒரு சூழியல் வந்து எனக்கு இங்க அமையல. முதல் நாள் நைட் சில்லுன்னு ஏறுவோம், அடுத்த நாள் டெம்பரேச்சர் அப்படியே டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அது குழந்தைக்கு அடாப்டேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டா உருவாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முன்னோடி விவசாய நிலங்களை பார்த்தப்போ எப்படி இதை ரிஜர்வேட் பண்றதுன்னு யோசிச்சோம். அகழிகள் மாதிரி ஃபர்ஸ்ட் அமைச்சோம், நம்ம மழை தண்ணி நம்ம இடத்துக்குள்ளேயே கொண்டு வந்தோம், வெளியில இருந்து வர்றது உள்ள வராம இருக்கிற மாதிரி வரப்புகளை உயர்த்தணும். இந்த மாதிரியான ஒவ்வொரு டெக்னிக்ஸுமே ஆதி காலத்துல எப்படி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி வரப்புகள் எல்லாமே பெரிய பெரிய வரப்புகளா மாத்தணும். வரப்பு உயரம் நீர் உயரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நார்மலா இப்போ பண்றவங்க வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆபரேஷனல் டிபிகல்டிஸ் நம்ம ப்ராப்பரா 2 அடி அளவுக்கு உயர்த்தணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேஷ் கிராப்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா நான் எப்படி தேடி தேடி பண்ணேன்னா புங்க மரம், வேப்பந்தழை இப்படிதான் வச்சேன். அப்ப எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஃபென்ஸை சுத்தி தேக்கு மரங்கள்லாம் வைக்கல, ஏன்னா அதுதான் கேஷ் கிராப்ஸ். அப்படி இல்லை, மண்ணுக்கு நிறைய இழைத்தலைகள் உதிர்ற மரங்கள் தான் முதல்ல வைக்கணும். புங்க மரம் அவ்வளோ ஒரு ஆக்சிஜனை வெளியிடுது, அதோட இலைத்தலைகள்லாம் மண்ணை மாத்துறதுல பெரும் பங்கு இருக்கு. அந்த காலத்துல தொழில் அடிக்கிறப்போ புங்கன் தலைகள் தான்

போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மரங்களா தேடி வச்சோம். இப்படி ஒவ்வொரு இதுமே முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது எப்படி மாத்திருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ஒரு அனுபவமே இல்லை. ஒன்னு தாத்தா பாட்டி வச்சிருந்த நிலமா இருக்கும், இல்ல அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின தோப்பா இருக்கும், இவங்க அதை மேற்பார்வை தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பொட்டல் காடை மாத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நம்ம திங்கிங், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படின்னா, ஒரு 80 வருஷம் 90 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருந்த நிலத்தை எப்படி உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அதில் பண்ணும். மண்ணும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன்.

0: எப்பவுமே விவசாயத்துக்கு நீர் வந்து மிக முக்கியம். நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களில் கிணற்று பாசனமா ஆற்று பாசனம் இருக்கா, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அதை?
1: நீரின்றி அமையாத உலகம் தான் சொல்லுவோம். எனக்கு ஆத்து பாசனம் கிடையாது, கிணற்று பாசனம் மட்டும்தான். அதுல மொத்தம் ரெண்டு கிணறு இருக்கு, ஒரு இலவச மின்சாரம் இருந்தது. நான் கொஞ்சம் இந்த போர்வெல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் அகெயின்ஸ்ட், தேவையில்லாம தேடக்கூடாது தண்ணி அப்படின்னு யோசிக்கிற டைப். நிலமே கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்தது. அந்த இடத்துல நாங்க வந்து பண்ண குட்டைகள் அமைச்சோம். ஆரம்பத்துல எங்களுடைய சொந்த உழைப்பு, அதனால எங்க பள்ளமா இருக்கோ அதெல்லாமே வாட்டர் சேம்பர்ஸா மாத்தி இன்னைக்கு அது ப்ராப்பர் ஒரு பண்ண குட்டையை கொண்டு வந்துட்டோம். மழை பெஞ்சு தண்ணி எதுவுமே வெளியில போகாத அளவுக்கு எல்லாமே உள்ள நிறுத்தி இருக்கும். அதனால வாட்டர் டேபிளுமே நல்லா ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு. அந்த இடத்துல வாட்டர் நல்லா இருக்கு. 5 ஏக்கருக்கு 1 ஏக்கர் பக்கத்துல பண்ண குட்டை அந்த மாதிரி கணக்கு பண்ணி நாங்க அமைச்சிருக்கோம். மழை முடிந்தது அப்புறம் கூட ஒரு 6 மாசம் வரைக்குமே நல்லா தண்ணி வருது.
0: இப்ப என்னென்ன பயிர்கள்லாம் அங்க பயிரிட்டு இருக்கீங்க? முக்கியமா நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அதை வந்து லாபம் பாக்குறதுக்கு விற்பாங்க. அதே மாதிரி சில பேர் தன்னுடைய சொந்த தேவைக்கு தற்சார்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சஸ்டைனபிளா செல்ஃப் சஸ்டைன் பண்றதுக்கு பண்ணுவாங்க. நீங்க எந்த முறைக்காக பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ வரைக்கும் மக்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லை, ஆனா சீக்கிரமாவே அவங்க புரிய ஆரம்பிப்பாங்க. நெல் வருஷம் பாரம்பரிய நெல் தான் போடுறேன். வாசன ஜீரக சம்பா, தங்க சம்பா, சிவன் சம்பா அந்த மாதிரியான நெல் ரகங்கள் தான். அதை விட்டதுக்கு அப்புறம் பழமரங்கள் தான் நிறைய வச்சுட்டு வரேன். காய்கறிகள் வந்து அங்க வேலை பாக்குறவங்க அண்ட் எங்களுக்கு மட்டும்தான், வெளியில கொடுக்குற அளவுக்கு நாங்க பண்ணல. அது போக மாடுகளுக்கு தனியா உள்ளேயே வச்சுக்கிற மாதிரி கிரேசிங் பீரியட் டாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நாட்டு கோழிகள் நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா காய்கறிகள் வெளியில வாங்குறோம், நிறைய பூச்சிக்கொல்லிகள் இருக்கு. எல்லாருமே இயற்கை விவசாயத்துல முன்னெடுக்கிறதுக்கு முடியல. அப்படின்றப்போ இனிமே வர காலத்துல சர்வீகித உணவுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் கிராப்ஸ் தான் வரும். பழங்கள் தான் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்படி வர்றப்போ உணவை வந்து முழுமையா நம்ம இயற்கையா கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக நான் பழமரங்களை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றேன். நம்ம கிட்ட

0: தென்னை இருக்கு, இளநீர் ரகம் இருக்கு, அது போக பலாமரம், மாமரம், நாவல், கொய்யா கொஞ்சம், சப்போட்டா, அதாவது ஒரு ஃபுல் டயட்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான மரங்களை எல்லாத்துலயும் ஒரு 100-100 எண்ணிக்கை அந்த மாதிரி வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் மாடு கோழி, ஒரு பக்கம் பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உயிரினுக்குமே ஒரு தனித்தனி கேரக்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னா மேனேஜ் பண்றதுக்கு என்ன சவால் அப்படின்னா மெயினா ஆப்ரேஷன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய செயல்படுத்துறதுக்கு அதுக்குன்னு ஒரு செலவினம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த நமக்கு லேபர், அது செய்யறதுக்கு ஆள் வேணுமே, அப்படி இருக்கும்போது யார் அது பண்றா, அது எப்படி மேனேஜ் பண்றீங்க?
0: வேலையாள் பிரச்சனைன்றது இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. நானுமே அந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன். கால்நடை கழிவுகள் இல்லாம விவசாயம் பண்ண முடியாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லயுமே மாடுக்கன் இருந்தது, எல்லார் வீட்லயும் நிலம் இருந்துச்சு, எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு வாழ்வியல் முறையா இருந்தது, இது ஒரு தனி தொழிலா இல்ல. அப்போ ஆடு மாடுகளை அவங்க குடும்ப உறுப்பினர்களா தான் பாத்துட்டு இருந்தாங்க, அதனால எல்லாத்துக்கும் ஏறு இருந்துச்சு. இப்ப நாம புதுசா ஒண்ணு போறப்போ நிறைய இந்த வேலையாள் பிரச்சனைனால இந்த கால்நடைகள் வளர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. அப்போ நம்ம வெளியில தான் போய் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா, அதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்தா கூட ஒரு விலங்கோட கழிவு இன்னொன்னுக்கு உரமாகுது. கோழி இருக்குது அப்படின்னா அந்த கோழியோட முட்டையை நான் விற்பனை பண்றேன், அந்த முட்டையோட காசுல எனக்கு நாய்களுக்கு சாப்பாடு போட முடியுது. இது எல்லாமே சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரதுக்கு எனக்கு அந்த ஒருங்கிணைந்த பணியம் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. மாடு இல்லைனா எருவே கிடையாது, அந்த எரு இருக்கிறதுனால எனக்கு கோழி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அப்படின்றப்போ இது ஒரு சுழற்சி, அது எங்க அறுபட்டாலுமே பாதிப்பு வரும். இது எல்லாமே கரெக்டா போறதுனால என்னால அது இழுத்து பிடிச்சு கொண்டு போக முடியுது.
1: இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத அளவுக்கு விவசாயத்தில் இருக்குது. இப்போது பொதுவாக நம்ம தாவர வகையை பொறுத்தளவுக்கு பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சானம் போன்ற தாக்கத்தில் இயல்பாக இருக்கும். ஒரு தாவரத்துக்கு வந்தால் படப்படன்னு அடுத்தடுத்து தாவரத்துக்கு பரவும். இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரியான பெஸ்டிசைடோ மேனேஜ்மெண்ட்டோ அல்லது வந்து அந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்ததுன்னா அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க?
0: வருமுன் காப்பதே சிறந்தது, அது எல்லா விஷயத்துலையும் உண்மை. அதிலும் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம அதை உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க போராடுறது உங்க போராட்டத்தை பல மடங்கு அதிகப்படுத்திடும். இப்ப நம்ம பருவத்துல பயிர் செய்யறோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த காலத்துல இப்ப காற்று காலம் இருக்கு இல்ல, அதிகப்படியான வெயில் இருக்குன்னா இந்த வாடல் நோயெல்லாம் வரும். அதே மாதிரி மழை வருது, நிறைய தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல ஒரு பயிர் பண்றோம்னா நமக்கு புரியணும் அந்த இடத்துல வேரழிகள் வரும் அப்படின்னு. சோ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆயிரணும். அப்போ 5 இலை கசாயம், 10 இலை கசாயம், இஞ்சி பூண்டு கரைசல், இப்ப நம்ம ஃபார்ம்ல இதெல்லாம் ரெடி பண்ணியே வச்சிருப்போம். அக்னி அஸ்திரம் இருக்கும், கோமியம் இருக்கு, காய்ச்சிட்டு நீங்க இஞ்சி பூண்டு கரைசல் தட்டி போட்டு ஒரு ஸ்ப்ரே, என்னன்னா ஒரு தடவை கொடுத்தா அது போகாது, நிறைய தடவை கொடுக்கணும். இயற்கை விவசாயத்துல பூச்சி கொல்லிகள் ஒரு வார்த்தை எதுவுமே கிடையாது, எல்லாமே பூச்சி விரட்டி விரட்டி தான் விட்டுரும், எதையுமே கொல்ல மாட்டோம். அப்படின்றப்போ நீங்க எல்லாத்துக்கும் தயாரா ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அது உன்னிப்பா நம்ம செய்யறப்ப நமக்கே பழகிரும், எப்பயுமே அது முன்னாடியே நம்ம தயாரிச்சு வச்சுக்கணும் சார்.
1: எந்த ஒரு பொருளும் சந்தைப்படுத்துதல் மிக முக்கியம். இன்னைக்கு இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு மக்கள் மத்தியில். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்க சந்தைப்படுத்துறீங்க, அதுக்கு எந்தெந்த பொருளுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கு?
0: நம்ம இதுல வந்து நெல் எனக்கு இலகுவா போயிருது, அரிசியா மதிப்பு கூட்டி விற்கிறேன், பாரம்பரிய அரிசின்றனால எனக்கு அது மார்க்கெட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதுக்கப்புறம் பெருநெல்லி தான் வந்திருக்கு. இப்போ பெருநெல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே தோற்றத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அந்த ஒரு கிளாசி லுக் வேணும், ஒரு லைட் கிரீன் வேணும், லஷ் கிரீன் வேணும், பெருசா இருக்கணும் அப்படின்னு. இது ஒருத்தர் உற்பத்தி பண்றது இல்ல, இயற்கையா விளையுது. என்கிட்ட காட்டு நெல்லி இருக்கு, அது சிவப்பு கலர்ல இருக்கும், அதுல மருத்துவ குணம்னால வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்ப கமர்ஷியல சில ரகங்கள்லாம் இருக்கு, அதுல வந்து அந்த அளவுக்கு மருத்துவம் கிடையாது, ஆனா இந்த மருத்துவ குணம் எது நிறைய இருக்கோ அது குட்டியா தான் இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும், துவப்பா தான் இருக்கும், ஆனா அதான் உடம்புக்கு நல்லது. இதை புரிஞ்சுக்கிட்டா எங்களை மாதிரி உயிரை கொடுத்து பண்றாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் கொஞ்சம் இலகுவா மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு நல்ல தரமான பொருள் வாங்குறப்போ நம்ம அது தோற்றம் பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம்னு தோணுது. இது வந்து என் தனிப்பட்ட கருத்து. மத்தபடி கல்லு வச்சு பழுக்க வைக்கிறாங்க மாம்பழம், அதனால குழந்தைங்களுக்கு முடியலன்றதுனால மாம்பழம், அப்புறம் கொய்யா பழம், பப்பாளிக்கெல்லாம் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு. நெல்லிக்காக்கு வந்து மருத்துவத்துறை சார்ந்து நல்ல டிமாண்ட் இருக்கு, மக்களும் வாங்குறாங்க. இளநீர் ரகம் இயற்கை இளநீக்கு பொதுவாகவே சிட்டி சைட்ல நல்லா டிமாண்ட் இருக்கு. இந்த மாதிரியான செகண்டரி டவுன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அங்க கொஞ்சம் அவங்களுடைய அவேர்னஸ் கம்மியா இருக்கு.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க மதிப்பு கூட்டி நீங்கள் விற்பனை செய்வதாக, இப்போ மதிப்பு கூட்டுதலில் என்னென்ன பொருளை எப்படி மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அரிசியை வந்து என்ன மதிப்பு கூட்டுறீங்க, மதிப்பு கூட்டுதலால் ப்ராஃபிட்டோ அல்லது ஊட்டச்சத்து ஆடட் வேல்யூவோ எதெல்லாம் அதில் இருக்குங்கன்னு சொல்லுங்கள்.
0: இப்போ நம்ம அரிசி எடுத்துட்டோம்னா நெல்லா வித்தா ஒரு மாதிரி போகும், ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நெல்லுக்கு இவ்வளோ உறக்க காலம் கொடுத்து நான் மார்ச் மாதம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 4 மாதம், ஒரு 100-120 நாட்கள் வரைக்கும் நான் அதை அப்படியே விட்டுடுவேன். அரிசி பழசாக பழசாக நெல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது அரிசி கிடையாது, நெல் பழசாகணும். அப்போது 120 நாள் கழிச்சு பண்ணுறப்ப அந்த மருத்துவ குணம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அந்த நெல்லுக்குள்ளே போகும்.

0: அதை நான் அரிசியாக கொடுக்குறேன். அந்த குருணையும் நான் என்ன பண்ணுறேன்னா இடியாப்பம் மாவு புட்டு மாவு கொடுத்துட்றேன். அப்படின்றப்போ உங்களுக்கு அரிசிக்குன்னு ஒரு அமௌண்ட்டு போகுது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் இந்த குருணையை ப்ராசஸ் பண்ணி புட்டு மாவுன்னு வைக்கிறப்போ உங்களுக்கு பொருளாதாரமும் சிறக்குது, அதே மாதிரி எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது. இப்போ நெல்லி பார்த்துட்டிங்கன்னா நெல்லி முள்ளியாகவும் நான் வைக்கிறேன். நெல்லியை சூரிய ஒளியில் காய வச்சு அப்படி கொடுக்கறது, அது வந்து மருத்துவத்துறையில் ஆயுர்வேதிக் மெடிசன்ல நிறைய யூஸ் ஆகுது. அதே மாதிரி சுண்டைக்காய் நம்மளது நிறைய உண்டு, நான் அதை களைப்பயிர் மாதிரி வளர்த்துட்டு வரேன். அதில் சுண்ட வத்தல், அப்புறம் சுண்டைக்காய் பச்சையாகவும் போகுது, வத்தலாகவும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான சில சின்ன சின்ன ஒரு வேல்யூடிஷன் போயிட்டு தான் சார் இருக்கு நம்ம பண்ணையில்.
1: சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பயிர்கள் வைக்கும்போது இடையில இடம் சும்மா தானே இருக்கு, ஏதாவது ஒரு கீரையோ இல்லை வேற ஏதோ ஒரு பயிரை போடுவாங்க. ஊடு பயிர் வந்து அந்த கான்செப்ட்
0: நம்ம வந்து மரங்களுக்கு இடையில பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா நிறைய தோட்ட பயிர்கள் தான் வச்சிருக்கோம். அப்படின்றப்ப திருப்பி மறுபடியும் ஒரு கிராப்பை கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கான ஊட்டச்சத்து விகிதம் அதுல வந்து கொஞ்சம் மாறுபடும். அதனால நான் என்ன பண்றேன்னா கொள்ளு இடையில விதைச்சு விடுவேன். ஸோ அந்த கொள்ளு வரத எங்க வீட்டு தேவைக்கு போக மிச்சம் இருந்தாதான் நம்ம சேல் பண்றோம். ஆனா மெயின் அது போக்கஸ் பண்றது எல்லாமே இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மல்ச்சிங் மூடாக்குன்னு சொல்லுவோம். அந்த மூடாக்குக்காகவே சில பயிர்கள் நீங்க பண்ணியே ஆகணும், ஏன்னா அந்த மண் வளத்தை காப்பாத்துறதுக்காக. சூரிய ஒளி நேரடியா படாம நீங்க வச்சுக்கணும், நில போர்வை கொடுக்கணும். அப்படி பாக்குறப்போ தக்கப்பூடு நிறைய போட்டிருக்கிறேன், அதை நெல்லுக்கு தான் நான் உரமா கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் மரப்பயிர்கள் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொள்ளு கொடுக்கறது, கொழிஞ்சி போடுறது, பொருளாதார பயிர்களை விட என் மண்ணுக்கு தேவைப்படுறையான ஊடுபயிர்கள் தான் நான் நிறைய விளை வைக்கிறேன்.

0: இயற்கை விவசாயத்தில் இன்றைக்கி கருவிகளுடைய பயன்பாடு முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம இன்றைக்கி எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த விவசாயத்தில் அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? உதாரணமாக நம்ம சூப்பரைஸ் பண்ணுறதோ அல்லது நம்ம இருந்த இடத்துலேயே மேனேஜ் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஏஐ டூல்ஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரி உதவும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது
1: சார், இது வந்து ப்ரிசைஸ் ஃபார்மிங்னு சொல்லுவோம், துல்லிய பண்ணையும், அது வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் உழவாண்மை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, நிலம் இல்லை, இல்லை வேலையாட்கள் பற்றக்குறி, இப்படி என்ன வேணா இருக்கலாம். நான் கடந்த ஒரு 3 வருஷமா மெஷின் நடவுன்னு சொல்லுவோம், ஆட்களை வச்சு நட்டிட்டு இருந்தோம். இப்போ வேலையாட்கள் வரும் இல்லை, நமக்கு எப்போ வேணுமோ அப்போ அவங்களோட அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ மெஷின் நடவு தான் போயிட்டு இருக்கு. மெஷின் நடவு போறப்ப ஒரு ப்ராப்பரான இடைவெளி கொடுக்குறோம். ஒரு நாள் நமக்கு ஒரு 2.5 ஏக்கர் பண்ண முடியுது, ஒன்று நேரம் மிச்சப்படுத்துது, செலவு மிச்சமாகுது. அதுக்கப்புறம் ப்ராப்பர் இடைவெளி இருக்கிறதுனால களை எடுக்கிறப்ப மறுபடியும் நான் ஒரு கோண வீடர் தான் யூஸ் பண்றேன். அதுல மேனுவல் பவர் 2 இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி களை செலவும் எனக்கு கம்மியாகுது. எனக்கு 2 பேர் இருந்தா போதும், ஒரு 2-3 ஏக்கர் கூட அழகா பண்ணிட முடியுது. அப்போ இந்த இயந்திர பயன்பாடு வந்து நம்மளால தவிர்க்க முடியாம ஆயிடுது. அப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆட்கள் நிறைய இருந்தாங்க. இப்ப ஆட்கள் கம்மியா இருக்காங்க, ரொம்ப குறைவான பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இயந்திரங்கள் வந்து ரொம்ப அளவுல பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் நிலத்தை ரொம்ப அடிக்கடி உழமாட்டேன், ஏன்னா அது மண்ணை பாதிக்கும் அப்படின்றதுனால. அவ்வளோ பெரிய இயந்திரம் உள்ள போயிட்டு வரப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் செதைஞ்சு போறதுக்குமே சான்சஸ் இருக்கு, மண்ணு கெட்டிப்படுத்திடும் அவ்வளோ வெயிட் உள்ள கொண்டு வரப்போ. அப்ப நான் என்ன பண்றேன், ப்ரஷ் கட்டர், அதெல்லாம் நம்ம பணையத்துல இருக்கு. ப்ரஷ் கட்டர் பண்றப்ப உங்களுக்கு வேரோட போறது இல்லை, மண்ணிலிருந்து ஒரு 4 அங்குல

0: இருக்கு, அது வந்து நிலப்போர்வை மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரஷ் கட்டர்ஸ் யூஸ் ஆகுது. சின்ன லெவலான இயந்திரம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போலாம் ட்ரோன் வச்சு பண்ணுறாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு இவ்வளோ ஏக்கரில் கரெக்டாக எல்லா இடத்துக்கும் அந்த தெளிப்புலாம் பண்ணுறாங்க. இன்னும் நான் அந்த அளவுக்கு இன்னும் முன்னெடுக்கலை, ஆனால் இயந்திர பயன்பாடு நம்மளால தவிர்க்க முடியாது. அது உழவர்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக தான் இருக்குன்னு சொல்லுவேன்.
1: இப்போ இயற்கை சார்ந்த இந்த இடுபொருட்கள் அல்லது விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த மாதிரியான டிமாண்ட் இன்னைக்கு இருக்கு? அதாவது நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து உங்களை நோக்கி வராங்க? சும்மா பார்த்துட்டு ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் வருவாங்க, சில பேர் ரிசர்ச் பண்ணிட்டு வருவாங்க உங்களை மாதிரி நிறைய பேர். அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி அக்கு வேற ஆணி வேற வேதியியல் ரீதியாக அது அனலிட்டிக்கலாக வந்து பார்த்துட்டு வருவாங்க. இன்றைக்கி எல்லா மக்களும் பரவலாக பேசுகிறது ரசாயனம் இல்லாத பொருட்களை சாப்பிட்டா நம்ம உடல் நலம் சார்ந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு தான். அந்த இயற்கை பொருட்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க பொதுவாக?
0: கஸ்டமர்ஸ்ன்னு நம்ம ஜெனரிக்காக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார். ஏன்னா அவங்க பேஸ்ட் ஆன் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இதுக்குள்ளே வந்தேன். ஒரு டெக்னிக்கல் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நீங்கள் சொல்ல மாதிரி அக்கு வேற ஆணி வேற பிரித்து யார் நல்லா பண்ணுறாங்க, யார்ட்டா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. சில பேர் நம்பிக்கையின் பேர்லையும் வர்றாங்க. அது வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டயுமே இருக்கு. பொருளாதாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஜென்ரலாக நான் பார்க்குறப்போ குறைவான ஒரு தொகையை சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை ஒரு நல்ல ஃபுட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண தயாராக இல்லை. இது கிராமங்களையும் இருக்காங்க நகரத்துலையும் இருக்கிறாங்க. அப்போது நான் அது எப்படி பார்க்குறேன்னா, யாருக்கெல்லாம் அந்த ஒரு தெளிவு இருக்கோ அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கோ அவங்கெல்லாம் தான் வாங்குறாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் பணத்தை பார்த்துட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது வந்து படித்தவங்ககிட்டையும் இருக்குது படிக்காதவங்ககிட்டையும் இருக்குது. ஸோ இது கல்வியை பொறுத்து மாறுபடலை, அவங்களுடைய மனோபாவத்தை பொறுத்து மாறுபடுது. இப்போ என் கஸ்டமர்ஸ்ட்ட வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் வாங்குறாங்க, இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டாக உள்ளவங்களும் வாங்குறாங்க. அப்போது அதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே பணம் விட அதை பற்றின யோசிக்கிறாங்களா, அந்த நாலேஜ் இருக்குதா, அவங்க வாங்குறாங்க அப்படி தான் சொல்லணும்.
1: அப்படின்னு சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த பொருட்களை நம்ம அதை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது இந்த பொருளை சாப்பிட்டா என்ன உடல் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணால் நாலு பேர்ட்ட சொல்லுவேன். அந்த விசிபிலிட்டியை பார்த்து தான் நிறைய பேர் வந்து சொல்லி சொல்லி வருவாங்க. ஒருவேளை அது இன்னும் கூட ரீச் ஆகலையோ அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சாப்பிட்ட உடனே நிறைய இதை பற்றி பகிர்வாங்க, இந்த பகிர்தல் கம்மியாக இருக்கா அல்லது வந்து மக்கள் அதை ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது சொல்லுவேன்.
0: இப்போ நம்ம ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வாங்குகிறோம், இன்னைக்கு நான் அதை அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் விசிபிலிட்டியாக பார்த்துடலாம். ஆனா உள்ளுக்குள்ள கொடுக்கற மருந்து மாதிரி இது. அதோட இம்பாக்ட் வந்து தெரியறதுக்கே ஒரு 10 நாள் சாப்பிடுறீங்க, ஒரு மாசம் சாப்பிடுறீங்கன்னா தெரியாது, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சாப்பிடறப்ப தான் தெரியும். இப்போ எனக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ் நம்ம ரைஸ் சாப்பிடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன விட்டு போகவே இல்லை. இப்பயும் ஒரு 8 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது, நான் ஏன் 4 மாசம் வெயிட் பண்ணி நான் பண்றேன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்மள விட்டு போகவே இல்லை. இப்போ வந்து காத்திருக்க தயாரா இருக்காங்க, நீங்க எப்போ தரீங்களோ நான் அப்ப வாங்குறேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இம்பாக்ட் பார்த்ததுனால. ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியமானா அது தொடர்ச்சியா சாப்பிடறப்பதான் தெரிய வரும். யாரெல்லாம் விற்கிறாங்களோ இல்ல யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது சார்.
1: முழுமையா கமர்ஷியலா பணப்பயிர்கள் பாக்குறவங்க அல்லது விவசாயிகள் பயிரிட்டு இருப்பாங்க, ரசாயனத்தை பயன்படுத்தி அவங்க வாழ்வாதாரமே அதை நம்பி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரசாயனத்தை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் கூட இடையில கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பெருசா இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய அனுபவத்தை சொல்றேன்.
0: ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ரசாயனம் பண்ணவங்களும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு அந்த வர்றாங்க இல்லையா, அவங்களை உண்மையிலேயே பாராட்டுறேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் தான். ஏன்னா எந்த ஒரு ஃபார்மரும் நான் விஷத்தை போட்டு தான் உருவாக்கணும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். அப்போது அவர் ஒரு இடத்துல இயற்கை விவசாயம் நல்லதுன்னு தெரிஞ்சு வர்றப்போ அந்த ரியலைசேஷன் வர்றப்போ மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது எனக்கு கன்சியூமர் சப்போர்ட் பண்ணலையோ அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ நானே பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வாங்கினாலும் வாங்காட்டிலையும் என்னோடய வாழைப்பழம் அழுகி போனால் நான் தூக்கி எறிய மாட்டேன், அடுத்து நான் மாட்டு கொடுப்பேன், இல்லைனா சாணத்தில் போடுவேன், இல்லைன்னா பஞ்சகாவியாக பண்ணுவேன். அந்த மன தைரியமும் உறுதியும் எனக்கு வந்து ஒரு பொருளாதார பின்னணி, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதனால கொள்கை பிடிப்போட பண்ண முடியுது. ஆனால் நிறைய பேர் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வாழ்வாதாரமாக இருக்கும், நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் எங்கே போவாங்க? அப்போது மக்களுக்கு அவேர்னஸ் வேணும். எந்த விவசாயிக்கும் பூச்சி மருந்து அடிக்கிறப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கேட்டு பார்த்தா தெரியும். அதனால் மாற வேண்டியது மக்கள் தானே தவிர உழவர்கள் இல்லை சார்.
1: நம்ம நிலையத்திற்கு வந்து உங்களுடைய அனுபவம் முக்கியமாக அறிவியல் ரீதியாகவும் அனுபவம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப தெல்ல தெளிவாக அதே நேரத்தில் இயற்கை விவசாயம் பற்றி முக்கியத்துவம் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றி சார்.

0: இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி

0: ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச் சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா சிபோமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான் பார்க்க போகிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன

அங்கே நடக்குது வாழ்க்கையில் உலகத்தில் அப்படின்னு அதிர்ச்சியாகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படிமா, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 120 கோடி பேர் வந்து மனநல பிரச்சனைகளால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும், உலக அளவில் கடந்த 1990

மட்டும் இல்லாமல் ஆட்டிசம், கவனக்குறைபாடு, ஆளுமை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஆண்கள்கிட்ட வந்து ஏற்படுத்து தான். இதற்கு மனநல சேவைகள் அதிகரிக்கிறது மட்டும் தீர்வாகாது. வாழ்க்கை முறையில் தெரபி, சில நேரங்களில் மருந்துகள், உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், சமூக ஈடுபாடு போன்ற இந்த மாற்றங்களை நாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், வேலையில் இருக்கிற ப்ரெஷரை நம்ம மண்டையில் ஏற்றணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை மண்டையில் ஏற்றணும் அப்படின்னு இப்படி ப்ரெஷர்களுக்கு பின்னாலேயே நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தில் நம்ம எறியாமலே நம்ம கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். அதனால் அப்பப்போ மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து செய்யுங்க. நம்முடைய மனசுக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதுக்காக நான் சண்டை போடுறதேன், வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் சண்டை போடுறதான் எனக்கு சந்தோஷம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஓகேவா? சில விஷயங்கள் பாட்டு கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சிலருக்கு வந்து மியூசிக் கற்றுக்கிறது, சிலருக்கு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்களை வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருங்க. சும்மா இருக்கிறதுக்கு நேரம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை என்கேஜ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் மனசுக்கு பிடித்தமான விஷயமாக இருக்கணும் அப்படின்றதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாம். ஓகேவா? ஆல் ரைட், இந்த தகவலோட இன்றைக்கி நாம் நம்முடைய இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் நிகழ்ச்சிகளை வந்து போயிடலாம். ஓகேங்களா? நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. மணிரத்னம் வரிகளுக்கு ஏ ரஹ்மான் இசையமைத்து சுனிதா சாரதியோடு பாடிய பாடல்.

0: 8:12 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இளம் காற்று. மனநல விழிப்புணர்வு வாரம், மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீக் அப்படின்றது வந்து உலக அளவில் மன ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து குறிக்கவும் மனநலம் சார்ந்த பாகுபாடுகளை குறைக்கிறதுக்கும் ஆண்டுதோறும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் பல நாடுகளில் முக்கியமாக 10 அக்டோபர் உலக மனநல தினம் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி அக்டோபர் மாதத்தினுடைய ஒரு வாரத்தில் இது வந்து கடைபிடிக்கப்படுது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் 11 முதல் 17 வரைக்கும் இந்த மனநல விழிப்புணர்வு வாரம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026 ஆண்டிற்கான இந்த கொண்டாட்டத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்றது தான் இதனுடைய தீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வதேச குடும்பங்கள் தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ், உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் 15 வந்து கொண்டாடப்படுகிறது. சமூகத்தினுடைய அடிப்படை அழகான இந்த குடும்பங்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் அவை எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நாள் வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2026 தீம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேமிலிஸ் இன்இக்வாலிட்டி அண்டு சைல்டு வெல்பீயிங் அப்படின்றது தான் இந்த ஆண்டு கொண்டாட்டத்தினுடைய தீம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இம்சை அரசன் 23 புலிகேசி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. புலமைப்பித்தன் வரிகளுக்கு சபேஷ் முரளி இசையில கிருஷ்ணராஜ் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுரசிங்க.
1: ஏன் பஞ்சவர்ண கிளியே

காதலியும் கூட இத்தனை காமெடியாக சொல்லலாம் அப்படின்னு இந்த பாடலில் நம்ம வந்து கேட்டவில்லையா? எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு சலிக்கவே மாட்டேங்குப்பா, அவ்வளோ ஃபன் ஃபீல்டாக இருக்குது. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இளம் காற்று. வேதாரண்யம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உப்பளஞ்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிடாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவில் வளாகத்தில் பலகாலமாக அடையாளமே தெரியாமல் இருந்த ஒரு கல் சிற்பத்தை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆய்வு பண்ணி அது ஒரு பழங்கால புத்தர் சிலை அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சிற்பம் வந்து புத்தர் பெருமான் அமைதியான தியான நிலையில் அப்படியே அர்த்த பத்மாசனம் கோலத்தில் அமர்ந்து இருக்கிறத சித்தரிக்குதான். அது மட்டும் இல்லாமல் நீண்ட காதுகள், தலையை சுற்றி செதுக்கப்பட்ட ஒளிவட்டம், அதுக்கப்புறமா தொடை பகுதியில் இருக்கக்கூடிய ஆடை மடிப்புகள், இது எல்லாமே தெளிவாக காணப்படுகிறது அந்த சிலையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அறிவியலாளர் குல்ஜீத் கவுர் மர்காஸ் இவர் வந்து விண்கல் மற்றும் கிரக அறிவியல் துறையில் 2026 ஆண்டிற்கான தி மிட்டியோரிட்டிக்கல் சொசைட்டியினுடைய ஆய்வாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய ஒருங்கிணைந்த இணைப்பு பேருந்து சேவை இது வந்து டெல்லியினுடைய சென்ட்ரல் விஸ்டா பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கு. டெல்லி மெட்ரோ ரயில் நிலைய கார்பரேஷன் மற்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனங்களினுடைய கூட்டு முயற்சியோடு இந்த வரலாற்று சிறப்புமிக்க பசுமை போக்குவரத்து சேவை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் மற்றும் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தி இந்த எரிபொருள் செல்கள் மின்சாரத்தை வந்து உருவாக்குதான். இதனால் புகைக்கு பதிலாக நீராவி, அதாவது வாட்டர் வேப்பர் மட்டுமே இது வந்து கழிவாக வெளியேற்றும், புகை வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மஜ்னு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தியின் அவர்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியலனா கூட இசையோடு சேர்ந்து கேட்கும்போது இன்பமாக தான் இருக்குது இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இளம் காற்று. வீக்லி ரவுண்ட் அப்பில் அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமே மே மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை உலக அளவில் தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம், அதாவது நேஷ்னல் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த தினம் மே 15 அன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்குது. பூமியினுடைய பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதுக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த தகவல் பார்த்தா, சோழர் வரலாற்றில் ஆனைமங்கலம் செப்பேடுகள், அதாவது சர்வதேச அளவில் இது வந்து லைடன் செப்பேடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. மிக முக்கியமான வரலாற்று ஆவணம் இது வந்து. பல நூற்றாண்டுகளாக நெதர்லாந்து இருந்த ஒரு விலை மதிப்பற்று இந்த தமிழர்களினுடைய இந்த பொக்கிஷம் அண்மையில் மே 16 அன்னைக்கு நெதர்லாந்து அரசால் அதிகாரப்பூர்வமாக இது வந்து இந்தியாட்ட திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழு அப்படின்றது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் சேர்ந்த பெண் எம்பிக்களை கொண்டு பெண்களினுடைய உரிமைகளை மேம்படுத்தவும் அவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் செயல்படும் ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழு. இப்போ மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவங்க இருக்காங்க இல்லையா, 2026-27 பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழுவை அண்மையில், அதாவது இந்த மே மாதத்தில் மாற்றி அமைத்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த குழுவினுடைய புதிய தலைவராக மூத்த மக்களவை எம்பியான டாக்டர் டக்பதி புரந்தேஸ்வரி அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தகவலோடு உங்களுக்கான பாடல் படைய பாத்திரை படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் நித்யஸ்ரீ பாடிய பாடல் கேட்டிருச்சிங்க.

தக்கெட்டதும் தக்கெட்டதும்.

மனசுக்குள்ள ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்கு. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இளம் காற்று. வீக்லி ரவுண்ட் அப்ல அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் மற்றும் கான்பூர் இதுக்கு இடையே பூமிக்கு அடியில் சுமார் 200 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பண்டைய நிலத்தடி நதிப்பாதையை வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்களேன், 200 கிலோமீட்டருக்குன்னா ஓ மாய் காட் அப்படி இருக்கு இல்லையா? எஸ், ஹைதராபாத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுமத்தினுடைய தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகள் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த இதனுடைய ஆழம் அப்படின்னு பார்த்தா இந்த பண்டைய நதிப்பாதை இப்போ இருக்கக்கூடிய தரைமட்டத்திலிருந்து சுமார் 10 முதல் 15 மீட்டர் ஆழத்தில் வந்து புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

மட்டும் இல்லை, இந்த நதியினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 4-5 கிலோமீட்டராம். எம்மாடியோ என்மா பெரிய ஆறாக இருந்திருக்கும் இல்லையா இது. தற்போது இது இப்போ இருக்கக்கூடிய கங்கை மற்றும் யமுனை நதிகளினுடைய அளவிற்கு வந்து அப்போ இருந்திருக்கும், அதுக்கு சமமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீளம் அப்படின்னு பார்த்தா பிரயாக்ராஜில் இருந்து கான்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த நதிப்பாதை வந்து பரவி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ பாருங்களேன், அதனுடைய இது அழிஞ்சு மறைஞ்சு போச்சு, அப்படியே புதஞ்சு போயிடுச்சு. 10 மீட்டருக்கு 10-15 மீட்டர் ஆழம்னா என்ன ஆச்சு இல்லையா? அன்னபூர்ணா பண்டார் திட்டம், இது என்ன அப்படின்னா, மேற்கு வங்காள அரசால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய நலத்திட்டமாக இது வந்து இந்த June 1 முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கந்தசாமி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. விவேகாவின் வரிகளுக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ரீட்டா தியாகராஜன் பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க.

8:42 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளம் காற்று. இந்த அன்னபூர்ணா பண்டார் திட்டம் சொன்னோம் இல்லையா, அதாவது மேற்கு வங்காள அரசால் இந்த June 1 முதல் அதிகாரப்பூர்வமாக இது வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதியுதவி வந்து கொடுக்குறாங்களாம். இது வந்து முந்தைய லட்சுமியர் பண்டார் அப்படின்ற இந்த திட்டத்துக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டு அதனுடைய உதவித்தொகை வந்து 2 மடங்காக வந்து உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் 100% இலவச பயணம் மேற்கொள்ளக்கூடிய வசதியும் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய 14 வயது இளம் சதுரங்க வீரர் அப்பார் சக்சேனா இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சதுரங்க கூட்டமைப்பினுடைய மதிப்புமிக்க சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை வந்து பெற்றுள்ளார். இன்டர்நேஷ்னல் மாஸ்டர், அதை வந்து ஐரோப்பாவில் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச சதுரங்க தொடர்களில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் வெறும் 5 வார காலத்திற்கு உள்ளார தனக்கு தேவையான 3 தகுதி நிலைகளையும் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை அவங்க வந்து எட்டியிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, கலாம் மற்றும் கவாச் 3.0 மாநாடு வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் இராணுவ தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் ஒரு முக்கிய தேசிய மாநாடு நமக்கு தெரியும் இல்லையா. இந்த மாநாடு May 14 அன்னைக்கு புதுடெல்லியில் இருக்கக்கூடிய மானெக்ஸா மையத்தில் வந்து நடைபெற்றுள்ளதான். இந்த 3வது பதிப்பினுடைய அதிகாரப்பூர்வ கருப்பொருள் அதாவது தீம் என்ன அப்படின்னா, டேக்கிங் ஜெய் ஃபார்வர்டு வித் ஐ ஸ்கொயர் அப்படின்றது தான். ஜெய் அப்படின்னா ஜாயிண்ட்னஸ், அந்த ஒரு எழுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஜேனா ஜாயிண்ட்னஸ்ஸா, அதுக்கப்புறம் ஏனா ஆத்ம நிர்பாரத்தா, அதுக்கப்புறம் ஐனா இன்னோவேஷன், கூட்டுத்தன்மை தற்சார்பு புதுமை அப்படின்றது தான். இந்த ஐ ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னா, உள்நாட்டு மயமாக்கல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வந்து நம்ம பெறுவது அப்படின்றது தான். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளினுடைய எண்ணிக்கையை இந்திய தலைமை நீதிபதி இருக்காங்களே அவங்கள தவிர்த்துட்டு 33 இருந்து 37 உயர்த்துவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை திருத்த அவசர சட்டம் 2026 பிறப்பித்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக இந்திய தலைமை நீதிபதியையும் சேர்த்து உச்சநீதிமன்றத்தினுடைய மொத்த அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை 34 இருந்து 38 உயர்ந்துள்ளது அப்படின்றது தான் தகவல். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கோவில் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்நேகன் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க.

கொக்கு மீனை திங்குதா மீனை கொக்கை திங்குதா நமக்கு தெரியாது. நமக்கு 8:50 ஆயிடுச்சு, அதனால சட்டு போட்டுன்னு சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஏன்னா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, அப்படி படுத்தோன்னா உடல் நலத்திற்கு கேடு. ஓகேங்களா, சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி நைட்டு 10 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நமக்கு பிடித்தமான பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி. ஐசிஜிஎஸ் அச்சல் அப்படின்றது வந்து இந்திய கடலோர காவல் படையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ஒரு அதிநவீன புதிய தலைமுறை ரோந்து கப்பல். இது வந்து அடமியா கிளாஸ் வரிசையில் கட்டப்படக்கூடிய 8 ரோந்து கப்பல்களில் 5வது கப்பலாம் இந்த அச்சல். அப்படின்னா உறுதியானது அப்படின்றதுக்கு வந்து பொருளாக. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்த கப்பலுக்கு 60% அதிகமான உள்நாட்டு தொழில்நுட்ப கூறுகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தா சுமார் 473 கோடி ரூபாயும். சர்வதேச அருங்காட்சியக தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே மே 18 அன்னைக்கு உலக அளவில் வந்து கொண்டாடப்படுகிறது. வரலாறு, பண்பாடு, அதுக்கப்புறமா கலை பொக்கிஷங்களை பாதுகாக்கிறதுல அருங்காட்சியகங்கள் ஆற்றக்கூடிய முக்கிய பங்கை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதே இந்த நாளினுடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லி

இந்த 2026 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ தீம் என்ன அப்படின்னா, மியூசியம்ஸ் யுனைட்டிங் எ டிவைடட் வேர்ல்டு அப்படின்றது தான் அதனுடைய தீம். பட்டினமருது ஒரு தொல்லியல் களம் அப்படின்றது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் ஒரு மீனவ கிராமத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்டைய வரலாற்று சிறப்பு மிக்க அகலாய்வு தளம். இது வந்து முற்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட புகழ்பெற்ற கொற்கை துறைமுக பட்டினத்துக்கு இணையாக இதுவும் பண்டைய தமிழர்களினுடைய ஒரு செழிப்பான கடலோர வர்த்தகம் மற்றும் வணிக மையமாக இது திகழ்ந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் கருதுகிறாங்களாம். இப்போ எதுக்கு இது அப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ என்ன நாங்கள் அகழாய்வு நடந்துட்டுருக்கு, முதல் கட்டமாக தோண்டப்பட்ட குவாரிகளில் இருந்து இது வரைக்கும் சுமார் 1500 மேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்களை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா. இந்த பட்டினமருதூர் அகழாய்வு மூலமாக சங்க காலத்தில் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை பகுதியில் நிலவிய கடல்வெளி வர்த்தகம், அதுக்கப்புறமா முத்துக்குளித்தல், பண்டைய தமிழர்களினுடைய இரும்பு தொழில்நுட்ப நாகரிக பரிணாம வளர்ச்சி குறித்த புதிய வரலாற்று உண்மைகள் வந்து உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ஒளி தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட், ஒவ்வொரு வருஷமுமே மே 16 அன்னைக்கு உலக அளவில் கொண்டாடப்படுது. அறிவியல், தொழில்நுட்பம், கலை, பண்பாடு, கல்வி, அதுக்கப்புறமா நிலையான வளர்ச்சி ஆகிய துறைகளில் இந்த லைட் அதுக்கப்புறமா அது சார்ந்த தொழில்நுட்பங்கள் ஆற்றக்கூடிய முக்கிய பங்கை உலகத்துக்கு எடுத்து சொல்கிறது இந்த நாளினுடைய நோக்கமாக. இந்த 2026 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ தீம் என்ன அப்படின்னா, லைட் ஃபார் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்றது தான். நிலையான எதிர்காலத்துக்கான ஒளி அப்படின்றது தான் இந்த ஆண்டிற்கான தீம். வெளிநாடு அரசாங்க தலைவருக்கு வழங்கப்படக்கூடிய ஸ்வீடனினுடைய மிக உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. உலக உயர் இரத்த அழுத்த தினம் ஒவ்வொரு ஆண்டுமே மே 17 அன்னைக்கு உலக அளவில் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம், அந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றின விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்நாளினுடைய முக்கிய நோக்கமாக. இது எந்தவித அறிகுறியின்றி மனித உடலை பாதிப்பதால் இதனை மருத்துவர்கள் வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கிறாங்களாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்ம நம்முடைய நிகழ்ச்சியை வந்து இது சார்ந்த ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து ஆரம்பித்தோம். ப்ரெஷரு, டென்ஷன் இதெல்லாம் சேர்ந்து எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டிக்கு சில்லாக இருங்க, ஜாலியாக பார்த்துக்கலாம், வரதை பார்த்துக்கலாம். நம்ம எதாவது உட்காந்து வருத்தப்படுறதால எதாவது ஆக போகுதா, எதுவுமே மாறப்போகிறதில்லை இல்லையா. அதனால் எதுக்காகவும் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அடுத்து என்ன பண்ணலாம், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில். பிரச்சனைகளுக்காக நம்ம உட்காந்து அதையே நினச்சி வருத்தப்படுறதை காட்டிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு எப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நமக்கான வெற்றி நமக்கு கிடைச்சிரு. ஓகேங்களா, ஆல் ரைட். இந்த தகவல்களோட உங்ககிட்ட இருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. இளம் காற்று நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக கிங் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் வரிகளுக்கு தீனாவின் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் மகாலட்சுமி பாடிய பாடல்.

இமயம் முதல் குமரி வரை இதயங்களை இசையால் இணைக்கும் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேர்களை நிறைவு பெற்றது இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 9:30.
1: கருவிலைகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-ல் இது இலக்கிய சாரல். கனவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, சித்திரம் இல்லாத ஒரு சுவற்றை போல வெறுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கனவுகள் இருந்தாதான் வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம பயணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கனவுகளை அவ்வளவு சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கனவுகளை நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஆள் மனதினுடைய எண்ணங்கள் நம்முடைய விழித்திரைகளில் விரியக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை எடுத்துக்கொண்டாலும் கூட பக்தி இலக்கியங்களில் அது அப்படி கிடையாது. கனவு அப்படின்றது பக்தி இலக்கியங்களை பொறுத்தவரையில் ஒரு கற்பனையான விஷயம் கிடையாது. அது இறைவன் அடியார்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பேரருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கனவுகளின் வழியாக இறைவனை கண்ட அடியார்களும் கனவின் மூலமா இறைவன் அறிவுறுத்திய விஷயங்களையும் தான் நம்ம இந்த பக்தி இலக்கியங்கள்ல பார்க்கலாம். அதை தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டேட்யூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.

பக்தி கனவு அப்படின்னா, வாரணம் ஆயிரம் சூழ கனவு கண்ட ஆண்டாளினுடைய கனவு தான் நம்முடைய மனசில் முதல்ல தோன்றும் இல்லையா? அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமாம், ஆண்டாள் தான் கண்ட தன்னுடைய திருமண கனவை 10 பாடல்களில் ரொம்பவே அழகாக விவரிக்கிறார். இதில் அந்த திருமண சடங்குகள் ஒவ்வொன்றுமே கனவுல நிகழ்வதாக பாடப்பட்டுள்ளது. குறிப்பாக வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான், எதிர் நின்ற பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு பாருங்களேன். தன்னுடைய திருமண கனவாக எவ்வளவு அழகா தன்னுடைய கனவை விவரிக்கிறாங்க. ஆயிரம் யானைகள் சூழ நாரணன் வருவதாகவும் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிப்பதாகவும் அவள் கனவு கண்டதாக தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்றா. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சில விஷயங்களை இன்றைக்கும் கூட நாம வந்து பார்க்க முடியும். கிராமங்கள்ல நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதே நேரம் பள்ளி இல்லைன்னா கவுளி கத்துச்சு அப்படின்னா பாத்தீங்களா, பள்ளியே சத்தம் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சுகசகனமா கூட கிராமங்கள்ல வந்து பேசப்படுவதுண்டு. அப்படி இறைவன் வருவதை கனவிலையோ இல்லைன்னா சகுனமாகவோ உணர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு பள்ளி கிட்ட வேண்டுவதாக அமைந்த திருமங்க ஆழ்வாரினுடைய பாடல், கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகளந்த மாதவனை வரக்கொட்டாய் அப்படின்னு, அதாவது உலகளந்த உத்தமன் மாதவன் வருவதை அறிவிக்கக்கூடிய வகையில பள்ளியே நீ நற்சகுணம் சொல்வாயாக அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வந்து பாடுறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

கொடுத்து வரவேற்க ஆணையிட்டதாக கூறப்படுகிறது. இத திருஞான சம்பந்தர் இது இறைவனின் பேரருள் அப்படின்னு தொடங்கி, எந்த ஈசன் எம்பெருமான் ஏறு அமர் கடவுள் என்றென்று சிந்தை நையும் அடியவர்க்கு திருவருள் கொடுத்த அருளும் அப்படின்ற தன்னுடைய பாடலின் மூலமா நம்ம கிட்ட பகிர்ந்து சென்றுள்ளார் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். திருஞான சம்பந்தர் திருநெல்வாயில் அப்படின்ற ஒரு தலத்திற்கு செல்லும் போது இறைவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களினுடைய கனவில் தோன்றி சம்பந்தருக்கு முத்து சிவிகையும் குடையும்

பச்சை மரத்தை கண்டால் லைலா, புயலை கண்டால் லைலா, அதன் குரலை கேட்டால் லைலா லைலா, மயிலை கண்டால் லைலா.

0: அப்படியே நிறுத்தி விட்டாய் லைலா. பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வாவா, சதன கேசு சதனா
0: சின்ன பெலாசு.

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க. லைலா

இறைவன் பக்தர்களோடு கனவின் மூலமா உணர்த்தியவைகள்ல செய்திகள் மட்டும் இல்ல, அதுல அற்புதங்களும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு நம்பி நந்தியடிகள் நாயனார் வாழ்க்கையில நடந்த அற்புதம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு முறை திருவாரூர் கோவில்ல விளக்கேற்ற சென்ற போது அங்க அவருக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் கிடைக்கவில்லை. அதை பார்த்த சிலர் அவரை பரிகாசம் செஞ்சாங்க. அதற்காக மனம் வருந்திய நாயனார்கிட்ட இரவில் இறைவன் கனவில் தோன்றி, வருந்தாதே, குளத்தில் நீரை முகந்து வந்து விளக்கேற்று அப்படின்னு சொன்னாராம். இந்த நிகழ்வை அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல்ல, ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி பொன் ஆரூர் அகத்தடங்கி பாரூர் பரிபந்தம் பங்குனி உத்தரம் பார்படுத்தானாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீ நாடறியுமன்றோ அப்படின்னு திருவாரூர் தியாகராஜ பெருமானினுடைய அன்பிற்கு உரிய அடியவரான நமிநந்தி அடிகள் நெய் இல்லாத போது கமல ஆலய குளத்தில் நீரை கொண்டு திருவிளக்கு ஏற்றிய அதிசயத்தை இந்த உலகம் நன்கு அறியும் அப்படின்னு அப்பர் பெருமான் போற்றுகிறார். இவரை திருநாவுக்கரசரும் கூட தொண்டருக்கு ஆணி, அதாவது அடியவர்களுக்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு போற்றி இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய், கவிதை பூக்களாய், இரவை இனிமையாக்கி உங்களது எங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில். வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிங்க நமது எஃப்எம் ரெயின்போ 102.6-இல். இன்றைக்கு

0: என்ன செய்ய என்ன செய்யன்னு அவங்க கேட்டுட்டாங்க. பதில் நான் சொல்லவா? ஜஸ்ட் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருங்கிறது அப்படின்றத பாத்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க சுதா மேடம்?
1: நல்லா இருக்கேன். நீங்க பேசுறீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மெல்ல சிறந்தது கதவு படத்துல இருந்து ஊர் சனம் அந்த சாங்.
0: அந்த பாட்டு ஏன் தூங்கலன்னு நான் சொல்லவா?
1: பாட்டு கேட்கறது
0: அஃப்கோர்ஸுங்க, சுகமான ராகங்கள்ல பாட்டு கேட்கறதுக்கு தான். ஓகே, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நோ நெவர், ஒரு நாளும் நாங்கள் உங்களை எங்கே விடவே மாட்டோம். உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களை வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். எஸ், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், இயக்கங்களே இல்லாமல் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நாங்கள் கொடுக்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
1: சார்
0: சூப்பரா இருக்கேன் மேடம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டல இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார்.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரஸ்வதி மேடம்.
1: சொல்லுங்களா சார்.
0: சாப்பிட்டேன் மேடம், நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன படத்துல என்ன பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு வந்து ஒத்தையடி பாத படத்துல இருந்து சொப்பு கூட இந்த பாட்டு வேங்க சார்.
0: இந்த பாட்டு வச்சிருவோமா? சூப்பரா இருக்கும். கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் சார். நன்றி
0: நன்றி மேடம், நன்றி.

0: நேரம் 10:25 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியிலிருந்து அனுராதா பேசுறேன் சார்.
0: அனுராதா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: ஹாப்பியா இருக்கீங்களா? அப்படியே ஹாப்பியா என்ன பாடல் கேட்கலாம்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி, அந்த பாடல் சார்.
0: நான் ஒரு கேள்வி கேட்கட்ட, வாழை மரம் ஏன் கட்டுறாங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: வாழை மரம்
0: ஏன் கட்டுறாங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: எங்க இருக்குன்னு கேக்குங்களா?
0: இல்ல, வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: கல்யாணத்துக்கு தான்.
0: இல்ல, கெட்டல அது விழுந்துரும். அதுக்குதான்
1: நல்லதான் பேசுறீங்க.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி. கேட்டு ரசிங்க உங்களுக்கான பாடல்.

0: பொண்ணு இல்லாத கல்யாணமான்னு கேட்ட மாதிரி சுகமான ராகங்கள் இல்லாத இரவா எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சுகமான ராகங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பாத்துடலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல என்ன பாடல் கேக்கலாம் நாம
1: இன்னைக்கு? சத்தம் போடாத படத்துல இருந்து அழகு குட்டி செல்லம்.
0: எங்க அம்மா என்ன சொன்ன மாதிரியே இருக்கு.
1: எல்லா நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாட்டு.
0: நன்றி நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:37 நிமிடம் இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யார் எங்கிருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வணக்கம்.
1: என்ன
0: படத்துல தின பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு நான் அடிமை இல்லை. உருத்தி வந்தான் உன் பாடத்தான் ஓயாமல் இசைக்கின்றது.
0: நன்றி. ஓயாம இசைத்தாலும் இந்த பாடல் சலிக்கவே இல்லை அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: பிரித்தாலும் பிரிக்க முடியாதது தான். எஸ், நம்முடைய பந்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யார் எங்கிருந்து அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனியில இருந்து சுவர்ணலதா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கிறோம் சுவர்ணலதா மேடம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு அபூர்வராங்கள் படத்துல இருந்து ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அந்த பாட்டு கொடுத்தீங்க.
0: தெரியலையே மேடம், கேட்டுருவோமா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

0: நேரம் 10:49 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யார் எங்கிருந்து அப்படின்றது பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியிலிருந்து சுப்பிரமணியன் புஷ்பம் பேசுறேன் சார்.
0: புஷ்பம் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பூவே உனக்காக படத்துல இருந்து. சொல்லாமலே யார் பார்த்தது அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு? யார் பார்த்தான்னு தெரியலையே மேடம். சரி, பாட்டு கேட்டலாமா?
1: சரி மேடம்.
0: நன்றி நன்றி, உங்களோட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.
2: சொல்லாமலே யார் பார்த்தது

0: சொல்லாமலே யார் பார்த்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய நேர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. யார் அந்த நேர் பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கள்ளம்பிள்ளையிலேருந்து முருகம்மாள் பேசுகிறேன்.
0: முருகம்மாள் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக இருக்கேன்.
0: சூப்பராக இருக்கீங்களா? சொல்லுங்கள், அப்படி என்ன பாடல் கேட்கலாம்?
1: அவன் அவள் அது படத்துலேருந்து.
0: இது என்ன மகிழ்ச்சியா வெக்கமா எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை. ஓகே முருகம்மாள் மேடம், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: ஓகே, தேங்க்யூ,
0: நன்றி.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7 மணிக்கு தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள் தொடர்ந்து வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொள்பவர் ஜவஹர் மாரியப்பன் அவர்கள் தொடர்ந்து வணக்கம் பரணி, காலை மணி 8:02 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழப்பது நேரத்தையா அல்லது நிம்மதியையா, 10:02 மனம் விரும்புதே, 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் சாகர் மாலா திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் பெண்ணின் கனவு அவளுடையதா திணிக்கப்படுகிறதா, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் பொருட்கள் மின்சந்தை பற்றிய தகவல்கள், 1:10 நலம் தானாவில் நம் முன்னோர் விட்டு சென்ற செல்வம் நான் மறந்த உணவு.

1.55 பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் சுபாலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் கேரளாவின் மறையூர் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 3:02 குக்கு மாலை மணி 4:02 பொதிகை தும்பி 5:02 படமும் பாடலும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 அறிவியல் நேரம். 8:05 குக்கு. 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிவபுராணம் கூறும் வாழ்வியல் கருத்துக்கள். 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

சுமப்பேன் மைதிலி, நினைத்து பார்ப்பேன் மைதிலி, நெஞ்சில் சுமப்பேன் மைதிலி, மைதிலி மைதிலி மைதிலி, மைதிலி மைதிலி மைதிலி, எங்கும் மைதிலி, எதிலும் மைதிலி, எல்லாம் மைதிலி, எல்லுயிர் மைதிலி.

இன்றைக்கு வாருங்கள் நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள், நாளைக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு வாருங்கள் நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள், தேரக்கும் தேவையுள்ள நெஞ்சோ நாளைக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு வாருங்கள்.

சன்னம் தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நாம் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என்

நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. நான் கண்ணன் தாண்டி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஜாதி இனமில்லை. அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள் வழி துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள்

தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலை, ஆடை கொஞ்சம் அசை

ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதை பூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி, காதல் மலர் கூட்டம் வந்து

காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா.

எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைக்கானத்தில் ஒலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் மாட்டுக்கார வேலன், காவிய தலைவி, என்னண்ணன், 5 லட்சம், எங்க மாமா, தரிசனம், தெய்வமகன், கண்ணே பாப்பா, கண்மலர், மாணவன், அக்கா தங்கை, மன்னிப்பு, நம் நாடு.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: சொல்லடா, இன்ன ஜோக்கே சொல்லடா.
1: அவள் முத்து முத்தாக சிரிக்கிறாள், மூக்கு முழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னாரா?

0: கடற்கரை மணலில் காதலி கேட்டாள், காதலா காதலா கல்யாணம் முடிந்தும் இப்படியே என்னை காதலிப்பாயா?
1: காதலன் சொன்னான், நீ கட்டிக்க போற கணவனை பொறுத்தது.

ஜனி சனி தான தஜம் தப ஜோன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பம தனகு ஜம் ஜம் பம பதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குப்பும் தகிட கரிணி தஜம் பதனி தஜம் தரிகம தகிட ஜம் கரி.

Ha ha ha ha.

0: அளவு எட்டானா, செலவு பத்தானா, அதிகம் ரெண்டானா, கடைசியில் துந்தானா?
1: One, two, three, four, five, six, seven, eight.

நினைத்தால் சிரிக்க வைப்பேன், அனைத்தால் குடிக்க வைப்பேன்.

கூட்டிலே கெட்டு போன புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ் பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. சில பழைய திரைப்பட பாடல்களை ஒருபட பாடல்களாக இன்றைய நிகழ்ச்சியில் மீனவ நண்பன் அவர்கள் 16 வயது நிலை ஆகிய படங்களிலிருந்து ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது மீனவ நண்பன் படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த மீனவ நண்பன் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து அவர்கள் படத்திலிருந்து பாடல்கள் சில.

ஒலித்த அவர்கள் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சதன் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து 16 வயது நிலைய படத்திலிருந்து பாடல்கள் சில

கேட்ட பாடலை பாடியவர்கள் மலேசியா வாஸ்தேவன், பி சுசீலா குழுவினர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் ஜானகி குழுவினர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனாய், பண்டிட் விஜி ஜோக் அவர்களின் வயலின் இசை ஆகியவை இடம்பெறும்.

நேர்களே, இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனாய், பண்டிட் விஜி ஜோக் அவர்களின் வயலின் இசை ஆகியன ஒலிக்க கேட்டீர்கள்.

0: runs in Kolkata last night. Put into bat first, Delhi Capitals set a target of 204 runs for Kolkata Knight Riders. In reply, KKR scored only 163 runs. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பௌளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. நவீன சாரங்கதாரா படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நேரம் 5:29. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தன படத்திற்காக MM தண்டபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல்